0: ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பார்ந்த நேயர்களே, ரேடியோ சாய் நிகழ்ச்சியில் வாரம் ஒருமுறை இடம்பெறும் தமிழ் நிகழ்ச்சிகள் இப்பொழுது ஆரம்பமாகின்றன. முதற்கண் நம் அன்பு தெய்வம் பகவான் பாபாவின் பொற்கமல பாதங்களுக்கு பணிவான வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்கள். சாய்ராம். நேயர்களே, இன்று நாம் கேட்க இருப்பது ரேடியோ சாய் தமிழ் நிகழ்ச்சியின் 393 தொடர். ஆத்மார்த்த அனுபவங்கள், சிரவண மஞ்சரி மற்றும் தெய்வத்தின் அருளுரை ஆகிய நிகழ்ச்சிகள் இன்று இடம்பெறுகின்றன. முதலாவதாக வருவது முன்னர் ஏற்கனவே ஒருமுறை ஒலிபரப்பப்பட்ட சத்யசாயி கல்லூரி முன்னாள் மாணவர் திரு ராஜகோபால் அவர்களுடைய ஆத்மார்த்த அனுபவ உரையாடலில் முதல் பாகத்தின் மறு ஒலிபரப்பு. கேட்டு ஆனந்தமடைவோம். சாய்ராம் திரு ராஜகோபால் அவர்களே, தங்களை ரேடியோ சாய் ஆத்மார்த்த அனுபவ உரையாடல் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களுடைய அழைப்பினை ஏற்று தங்களுடைய அனுபவங்களை நேயர்களிடம் பகிர்ந்து கொள்ள இசைந்தமைக்கு மிக்க நன்றி. ராஜகோபால் அவர்களே, நாம் இந்த உரையாடலை தொடங்குவதற்கு முன்னால் வழக்கம்போல் இங்கு வரும் அன்பர்கள் அறிமுகம் செய்து கொள்வது போல ஒரு சுய அறிமுகம் செய்து கொள்ளுமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறோம். தங்களை பற்றி ஓரிரு வார்த்தைகள்.
1: ஓம் ஸ்ரீ சாய்ராம். பிரணாம் சதி லோட்டஸ் ஃபீட் ஆஃப் அவர் டியர் லார்ட் சாய். என்னை பத்தி நான் சொல்லணும்னாக்கா, ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் வெரி ஏர்லி அஸ் வென் ஐ ஸ்டார்டட் அஸ் சுவாமி சைல்ட். நாங்க ஆக்சுவலா சுவாமி டிஓடி ஆனது வந்து சேலத்துல. அப்ப வந்து சேலத்துல வந்து ஒரு ஸ்டோர் மாதிரி ஒரு இடத்துல இருந்தோம், அக்ரஹாரம் மாதிரி இருக்கும் அது. அங்க சுவாமி டிஓடி ஒருத்தர் இருந்தார், பெரிய சுவாமின்னு. அவ தான் ஃபர்ஸ்ட் சுவாமி டிஓடி எங்களுக்கு தெரியும். எங்க கிராண்ட் மதர் வந்து ராமா டிஓடி, ஸ்ரீராமரோட பக்தை. அவ வந்து ஒரு நாளைக்கு வேத்துக்கு போய், எனக்கு ஸ்பிரிச்சுவல் புக் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா படிக்கிறதுக்கு. அப்போ சனாதன சாரதி வந்து வந்துட்டு இருந்தது. அவ ஒரு சனாதன சாரதி இஷ்யூ எடுத்து கிராண்ட் மதர்கிட்ட கொடுத்தா. அப்பதான் சுவாமி வந்து ராம கதாரச வாங்கி எழுதிட்டு இருந்தார். அதுல வந்து இந்த அகல்ய ஷாப விமோச்சனம் சாப்டர் எழுதிருந்தார் சுவாமி. அதுல எங்க பாட்டிக்கு வந்து சுவாமி அதை டீல் பண்ண விதம் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. அதுலேருந்து ஷீ ஸ்டார்டட் ரீடிங் ராம கதாரச வாகினி. தென் ஸ்லோவா வந்து ஷீ ஸ்டார்டட் ரீடிங் த அதர் ஆர்டிகல்ஸ் ஆல்சோ. அப்புறம் ஷீ பிகேம் ரெகுலர் ரீடர் ஆஃப் சனாதன சாரதி. அப்படி எங்க அப்பா படிக்க ஆரம்பிச்சா ஹி காட் இம்ப்ரெஸ். சோ அப்படி வந்து ஹி வாண்ட் டு சி சுவாமி. தென் அப்படி ஹி வென்ட் டு புட்டபர்த்தி. எங்க அப்பா வந்து ஸ்ரீ ரமணரோட டிசைபிள்னு சொல்லலாம். ஹி வாஸ் ஃபாலோயிங் ஹிம்.
0: நீங்க சொல்றதுல வந்து ஒரு பெரிய கோயின்சிடன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம்.

0: அதாவது பகவான் வந்து சனாதன தர்மத்தை வந்து மீண்டும் ஒரு சக்தியை கொடுத்து அதை வந்து ரிஜெனரேட் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. அந்த பேரை தான் வந்து இந்த புஸ்தகத்துக்கும் அவர் கொடுத்திருக்காரு, சனாதன சாரதி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புஸ்தகத்தையே இவங்க படிச்சிருக்காங்க. அதாவது பகவானுடைய மிஷன் என்னவோ அந்த புஸ்தகத்தையே இவங்க படிச்சு அதுல இம்ப்ரெஸ் ஆகி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குறிப்பா இந்த அகல்யா சாப விமோச்சனம், அது வந்து ராமருடைய முதல் மிராக்கள் அப்படின்னு சொல்லலாம். ராமர் வந்து விஸ்வாமித்திரரோட அவர் வந்து போயிட்டு இருக்கும்போதுதான் இந்த விஷயம் நடக்கிறது, சாப விமோச்சனம். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு மிராக்கல்ல இருந்து அவர் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும். உங்களுடைய
1: எக்ஸாக்ட்லி பாட்டி
0: பகவான் அப்படியே உங்களை இழுத்திருக்காரு. மேற்கொண்டு சொல்லுங்க.
1: அப்ப வந்து சிவராத்திரி டைம், சிவராத்திரி டைம் குரு பூர்ணிமான்னு நினைக்கிறேன். அப்போ சுவாமி வாஸ் கிவிங் அ டிஸ்கோர்ஸ். அந்த டிஸ்கோர்ஸ் எங்க அப்பா அட்டன் பண்ணிட்டு இருக்கார். சுவாமி டிஸ்கோர்ஸ் எங்க அப்பாவுக்கு இங்க ஒரு சந்தேகம் ஓடிட்டு இருக்கு. சுவாமி பேசுற ஒவ்வொரு விஷயமும் வந்து இட் வாஸ் கோயிங் ஹோம். அப்ப வந்து இவருக்குள்ள ஒரு டவுட், இது வரைக்கும் ரமண மகர்ஷிகளை வந்து குருவா வச்சுட்டு இருந்தேன், இப்போ இவரை கண்டா இவர் பேசுறது வந்து ரொம்ப இதுவா பிடிச்சிருக்கு எனக்கு. இப்ப இவரை குருவா ஏத்துக்கிறதா ரமண மகர்ஷிகளை குருவா ஏத்துக்கிறதான்னு ஒரு சந்தேகம் எங்க அப்பாவுக்கு. இட் வாஸ் அ கிரேட் கான்ஃபிளிக்ட் விச். அந்த தாட் வந்து ஓவர் ஆறதுக்கு முன்னாடி சுவாமி அங்கேருந்து சொல்ற ஸ்டேஜ்ல, குரு என்ன புஷ்கோட்டா மாத்தறதுக்கு அடிக்கடி உங்க குருவை நீங்க வச்சுக்கோங்க, சுவாமி சொல்றதையும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னாரு. அது எங்க அப்பாவுக்கு வந்து இட் வாஸ் போல்ட் ஃப்ரம் த ப்ளூ. அதுக்கப்புறம் ரியலி ஹி பிகேம் ராட்டில்ட் ஆக்சுவலா டு சே. அதுக்கப்புறம் ஹி வெண்ட் அகெய்ன் டு புட்டபர்த்தி. அதுக்கப்புறம் ஹி டுக் அஸ் ஆல்சோ.
0: நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம வந்து ஒன்று வந்து மனசுல நினைப்போம், அதுக்கு வந்து அந்த டைட்டில் வந்து ஏதோ ஒரு புத்தகத்தை எடுப்போம், அந்த புத்தகத்தில் ஒரு பேஜை திருப்பும் போது கரெக்டா அதுக்கு நமக்கு ஒரு ஆன்சர் இருக்கிற மாதிரியே ஒரு பேஜ் நமக்கு வரும். இல்ல நம்ம எங்கேயோ ஒரு ரோட்ல டிராவல் பண்றோம்னாக்கா எதிர்க்க திடீர்னு சுவாமி படத்தை நம்ம ஒரு கடையில பார்ப்போம். சோ இதெல்லாம் வந்து ஒரு யூனோ இண்டிகேஷன்ஸ். அதே மாதிரி இப்ப இந்த உங்க ஃபாதரோட இந்த இன்சிடென்ட்ல பார்க்கும்போது ரமணரை வந்து அவர் குருவா வச்சுட்டு இருக்கார், இப்ப பகவான் வந்து பேசுறார். கரெக்டா பகவான் வந்து அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கற மாதிரி சொல்றாரு அப்படின்னு சொல்லிருந்தீங்க. இத வந்து ஒரு லுக்கிங் பியாண்ட் நீங்க வந்து எப்படி இத வந்து திங்க் பண்ணலாம்? சுவாமி நம்ம நினைக்கிறதையே வந்து சொல்றார். ஹவு டு யூ ஃபீல் திஸ்?
1: இட்ஸ் அ குட் அப்சர்வேஷன் பை யூ சார் ஆக்சுவலி. பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, காட் இஸ் ஆல்வேஸ் ரெடி டு ஆன்சர் யுவர் குவரிஸ்.
0: ஜெனுவின்
1: குவரிஸ் வென் தேர் சின்சியர். It may be a saying at the back of a car, it may be a phrase in the hoarding, or it may come from the first dialogue in a TV serial. But enga appa portha varaikkum adu vandi it came from God's own voice when he had taken the human form. That's what it made the impact on him. Adu da vandu that created the impact, and probably it was to prove that he is divine. Enakku appadi dhaan thondrathu. சுவாமி வந்து அவர் அவதாரம், தெய்வ அம்சம்ங்கிறது, தெய்வம் அப்படிங்கறத வந்து எங்க அப்பாவுக்கு ப்ரூவ் பண்றதுக்காக வந்து இதை சொல்லிருக்கலாம்னு தோன்றது எனக்கு.
0: சொல்லுங்க, கண்டினியூ பண்ண.
1: இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, எங்களையும் வந்து ஹி ஸ்டார்டட் டேக்கிங், எங்களையும் வந்து புட்டபர்த்திக்கு வந்து கூட்டின்னு போக ஆரம்பிச்சார். அப்பதான் வந்து ஒரு சின்ன, நான் பார்த்த, நான் விட்னஸ் பண்ண ஒரு சின்ன மிரக்கல் நடந்தது. எங்க அம்மாவுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு, அவளுக்கும் அவ ஹஸ்பண்டுக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம், செப்பரேட்டடா இருந்தான்னு நினைக்கிறேன். அப்போ அவ வந்து எங்க அம்மாட்ட கேட்டா, நீ சாய்பாபா பத்தி இவ்வளவு பேசுறியே, அவர் எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்பாரான்னு கேட்டா. உடனே எங்க அம்மா சொன்னா, நீ வந்து அதை வந்து சுவாமிகிட்டே கேளு, நீ எங்கிட்ட கேட்கறத அவர்கிட்ட கேட்கறது பெட்டர், நீ என் கூட வா அடுத்த தடவை புட்டபர்த்திக்குன்னா. சரி, வந்தா புட்டபர்த்திக்கு எங்களோட சேர்ந்து. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் விசிட் நினைக்கிறேன், சிவராத்திரி டைம் அது. அப்பெல்லாம் வந்து எப்படி இருக்கும்னாக்கா, கேட்டு உள்ள நுழைஞ்ச உடனே கணேஷ், அவர் பின்னாடி இந்த பில்டிங்கும் கிடையாது, இந்த லெப்ட் சைட்ல ஹில் இருக்கும். கணேஷ் எதிர்க்கே நாங்க ஒரு பெரிய பிளாங்கெட்டை விரிச்சு எங்க சாமான போட்டுட்டு, அது மேல எங்ககிட்ட இருக்கிற மிச்ச பிளாங்கெட்ஸ் விரிச்சுட்டு அங்கேயே இருந்துருவோம் நாங்க. அதுதான் ஸ்டே. அப்ப இந்த ரூம்ஸ் எல்லாம் கிடையாது. அப்ப என்ன ஆச்சு, சுவாமி வந்து ஷிரடி பாபாக்கு வந்து விபூதி அபிஷேகம் பண்ணார். அப்ப அந்த வருஷம் வந்து சுவாமியே ஸ்டேஜ்ல உட்காந்துக்கும் ஒத்தொத்தருக்கும் வந்து பிரசாதம் கொடுத்திருந்தார், மடிச்சு மடிச்சு கொடுத்துருந்தார். என்ன ஆச்சு, எனக்கு கிடைச்சது, எல்லாருக்கும் கிடைச்சது, இந்த லேடி வந்து சுவாமி கிட்ட வர்றச்சே தீந்து போயிடுத்து பிரசாதம், சுவாமி எந்திருந்து போயிட்டார். இவங்க அப்பதான் வராங்க ஃபர்ஸ்ட் டைம், சாமி டியூட்டியும் கிடையாது, ரொம்ப கோபம் இவங்களுக்கு, இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் இவரை பார்க்க, பிரசாதம் கூட இல்லாம அமைச்சுட்டா இருப்பாரு. ஓகே, நாங்க எங்க இடத்துக்கு வந்துட்டோம், எங்க அம்மா கூட சண்டை போட்டு இருக்காங்க. அவங்க என்ன, நீ நான் இவ்வளவு தூரத்துல இன்னும் வந்திருக்கேன், ப்ராப்ளத்தை வச்சு நான் வந்திருக்கேன், சொல்யூஷன் கிடைக்குமான்னு, உங்களுக்கு எல்லாம் பிரசாதம் கொடுத்துட்டு எனக்கு ஒரு பிரசாதம் கூட வந்து இது பண்ணலையே, அனுகிரகம் பண்ணல எனக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவம் அவங்களுக்கு. அதுக்கு எங்க அம்மா சொல்றா, நீ என்ன கேட்ட என்ன பிரச்சனை, நீ அவரைதான் கேட்கணும் திருப்பி அப்படின்னா. ரெண்டு பேருக்கும் சண்டை, நான் இத்தனோண்டு பையன் ரெண்டு பேரையும் இப்படி இப்படி பாத்துட்டு இருக்கேன். நான் அவன் மூஞ்சிய பேசிண்டே இந்த லேடி பர்ஸ ஓபன் பண்றான். அந்த காலத்துல வந்து இந்த வயரால பண்ணிருக்கோம் அந்த பர்ஸ ஓபன் பண்ணினா உள்ளேந்து புகை குப்புன்னு அடிக்கிறது. பார்த்தா எதையுமே எடுக்க முடியாத அளவுக்கு விபூத்
0: அந்த பர்ஸ்ல,
1: அந்த பர்ஸ்ல சுவாமி கிட்ட சுவாமிய பத்தி திட்டிண்டே பிரசாதம் கூட கொடுக்கலையா இவரும் சொல்லிட்டு பர்ஸ ஓபன் பண்றா. அந்த பர்ஸ் ஃபுல்லா விபூதி. திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் எவர் மிரக்கிள் விச் ஐ ஹேட் விட்னஸ் வித் மை ஓன் ஐஸ். அப்ப நான் வந்து மூணாவது படிச்சுட்டு இருந்தேன்.
0: ஆனா உங்களுக்கு நல்லா
1: ஞாபகம் இருக்கு, பிகாஸ் இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் திங் விச் ஐ எவர் விட்னஸ்ட். எனக்கு ஒரே ஆச்சரியம், எனக்கு அதை பார்த்துட்டோ அவளுக்கு ஒண்ணுமே பேச முடியல. இந்த இடத்துல வந்து ஐ வாண்ட் மேக் அ பாயிண்ட் ஆக்சுவலி திங்கிங் பேக். என்னன்னாக்கா இந்த ஃபெய்த்ங்கிறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இட் டஸ் நாட் ஹாவ் அ ரீசன், இட் டஸ் நாட் கம் ஜஸ்ட் பிகாஸ் சுவாமி டஸ் அ மிராக்கல். திஸ் லேடி இன் ஸ்பைட் ஆஃப் விட்னஸிங் திஸ் மிராக்கல், நோயிங் தட் இட் இஸ் அ மிராக்கல், லேட்டர் ஆன் ஷீ வெண்ட் அவே ஃப்ரம் சுவாமி. சுவாமி வந்து அவ கேட்டதை வந்து கொடுத்துட்டார். அவ ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்னா சேர்ந்துட்டா. சுவாமி கிட்ட அந்த லேடி கேட்டது, ஷி காட் இட். ஆனால் ஷீ வெண்ட் அவே ஃப்ரம் சுவாமி இன்ஸ்பைட் ஆஃப் தட் ஹாப்பனிங் அண்ட் இன்ஸ்பைட் ஆஃப் திஸ் மிராக்கல். சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஃபெய்த்ங்கிறது வந்து இட் ஹஸ் டு பி, இட் கம்ஸ் ஒன்லி அவுட் ஆஃப் த கிரேஸ் ஆஃப் சுவாமி அண்ட் ப்ராபப்ளி பை வி பிரேயிங் டு ஹிம் ஃபார் தட்.
0: ரொம்ப சரியா சொன்னீங்க. அதாவது பெய்த், இப்ப நம்ம வந்து இறைவன் மீது பக்தி வச்சுக்கணும்னு நினைச்சா கூட வந்து அந்த பக்தி வந்து நம்மளால வைக்க முடியாது. அதேதான் எல்லாத்தையுமே இதை சொல்றதுதான் வந்து ஹீ மஸ்ட் பிளஸ் யூ, அவர் வந்து கிரேஸ் பண்ணினால் ஒழிய நம்மளால அவர் மேல பக்தி வைக்க முடியாது. இப்ப எல்லாருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்.
1: மாணிக்க வாசகர் சொன்ன மாதிரி அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு,
0: அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்,
1: ரொம்ப ட்ரூ.
0: என்னதான் நீங்க வந்து கோவிலுக்கு போயிட்டு நீங்க பகவான பிரதர்ஷனம் பண்ணி சுத்தி எல்லாம் பண்ணினா கூட அல்டிமேட்லி இந்த பியூர் டிவோஷன் அப்படிங்கறது வந்து உங்க பங்கு கொஞ்சம் இருந்தா கூட அவருடைய பங்கு மேஜரா இருக்கணும்.
1: ஆமா,
0: எஸ் இவன் வந்து நம்மளுடைய டிவோட்டியா இருக்கணும்னு அவர் நினைச்சாதான் அது நடக்கும், இல்லைன்னா அது நடக்கவே நடக்காது. இப்ப இந்த இன்சிடென்ட்டை பொறுத்தவரையிலும் அதாவது நீங்க என்ன சொன்னீங்கன்னாக்கா ஃபெய்த் மிராக்கிள்ஸ் ரெண்டுத்தையுமே வந்து இதுல சொன்னீங்க நீங்க. இப்போ மிராக்கிள்ஸ் அப்படிங்கறது வந்து பகவானுடைய
1: விசிட்டிங் கார்டு சொல்லுவார்,
0: அது வந்து அவருடைய நேச்சுரல் திங். அது அவர் அவர் பேசுறதே மிராக்கிள், பேசுறதே மிராக்கிள், ஒவ்வொரு செயலுமே வந்து மிராக்கிள். அது வந்து நம்ம இப்ப வந்து அதை உட்கார்ந்து அசை போட்டு பார்க்கும்போதுதான் தெரியுது அவரோட. அது முக்கியமா இந்த சத்தியம் சிவன் சுந்தரம் புக்கு சத்யசாய் ஸ்பீக்ஸ் இதெல்லாம் படிக்கும் போதுதான் தெரியறது எல்லாமே அவர் செஞ்சது மிராக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து செஞ்சுட்டார். நமக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுட்டார். பட் நம்ம வந்து திருப்பி கொடுக்கறதுங்கிறது நம்மளுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் தான். அது
1: பூர்வ ஜென்ம புண்ணியங்கிறத விட இது இது ஒரு விஷயம் மட்டும், இட் இஸ் அ மில்லியன் டாலர் க்வெஸ்சன். எந்த அளவு வி ஆர் பவுண்ட் பை கர்மா, எந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரீடம் இருக்கு அப்படிங்கறது சுவாமி அழகா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கார். ஒரு மாட்டை வந்து ஒரு பெக்ல கயிறால கட்டிருக்கா, அந்த மாட்டுக்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்கு, அந்த ரோப்போட லெங்த் எவ்வளவோ அந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்கு. அதனால அது நம்மளால பார்க்க முடியறது. பட் இந்த கேஸ்ல நமக்கு எவ்வளவு ஃப்ரீடம் இருக்குன்னு நம்மளால பார்க்க முடியாது. அதனால நம்மளால என்ன எஃபர்ட் முடியறதோ, ஸ்பிரிச்சுவல் எஃபர்ட் இன் ஆல் டைரக்ஷன்ஸ் வி ஹவ் டு கீப் டூயிங். ஆனா அந்த ஃப்ரீடம்க்கு ஏத்த மாதிரி இட் இஸ் காட் ஹூ ஹாஸ் டு கிவ் த ரிசல்ட் ஃபார் இட். அதனால சுவாமி அழகா எத்தனை பிரயத்னம் மாணவ தர்மம் ஜெய அபஜயம் தெய்வாதீனம் அப்படின்னு சொல்லுவார் சுவாமி ரொம்ப அழகா. அதனால நம்ம சைட்ல இருக்கிற எஃபர்ட் வந்து ஃபுல்லா இருக்கணும், the rest we have to leave to him. No other go.
0: அற்புதமாக இந்த ஃபெய்த், நம்பிக்கை, மிராக்கிள்ஸ் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொன்னீங்க. பகவான் மேல ஒரு ஃபெய்த் வரணும்னா அவருடைய சங்கல்பமும் அதுல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை ரொம்ப அபாரமாக நீங்க எடுத்து சொன்னீங்க ராஜகோபால் அவர்களே. இந்த உரையாடல் ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி இந்த ஃபெய்த், மிராக்கிள்ஸ் இதை பற்றி எல்லாம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லிவிட்டீங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ரிமைண்டர், ஏதாவது இந்த உரையாடலை தொடங்குவதற்கு முன்னால உங்களை பற்றி ஒரு அறிமுகம் செய்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லியிருந்தோம், அதை ஞாபகப்படுத்துறோம். நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க, படிச்சீங்க, இப்பொழுது நீங்க எங்க பணிபுரிகிறீர்கள், இதை பற்றியெல்லாம் சிறிய அறிமுகம் நீங்களே அதை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
1: ஐ எம் சாரி, நான் வந்து டைக்ரஸ் பண்ணிட்டேன் முதல்ல.
0: இல்ல இல்ல, நீங்க வந்து ரொம்ப என்தூசியாஸ்மா நீங்க வந்து ஒரு ஸ்டார்டிங்கே வந்து ஒரு மிராக்கல் விட்னஸ் பண்ண, எப்படி இந்த கர்மா அப்புறம் வந்து மிராக்கல்ஸ் ஃபெய்த் எல்லாத்தையும் பத்தியுமே பேசிட்டீங்க நீங்க, ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன்.
1: ஓகே, நான் வந்து 1967 19 அக்டோபர் வந்து சென்னையில பிறந்தேன். அதுக்கப்புறம் வந்து மதுரை, சேலம், அகெயின் மதுரை, அப்புறம் சென்னை, இங்கதான் என்னோட லைஃபே நடந்தது 10th வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து 11th அண்ட் 12th வந்து ஐ ஜாயின் சுவாமிஸ் காலேஜ்ல சேர்ந்தேன். 11th இன்ஃபேக்ட் 11th 11th 12th பிகாம் அண்ட் எம்காம் 7 வருஷம் வந்து சுவாமி காலேஜ்ல வந்து படித்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் இங்க வந்து மெட்ராஸ்க்கு வந்து சென்னைக்கு வந்து இந்தியா சிமெண்ட்ஸ்ல ஜாயின் பண்ணி இன்னி வரைக்கும் இந்தியா சிமெண்ட்ஸ்ல தான் இருக்கேன். இப்ப நான் வந்து ஐ எம் ஹெட்டிங் அக்கவுண்ட்ஸ் இன் அ ஃபேக்டரி இன் சென்னை. அதுக்கப்புறம் எங்க அப்பா வந்து ரமணன் பேரு, அவரு நான் 3வது படிக்கும் போது ரஃப்லி இன் மிட் 1970s சுவாமி டிஓடி ஆயிட்டு அப்பிலிருந்து அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தார். அப்போ மிட் 1970s சுவாமி டிஓடி ஆயிட்டு அதுக்கப்புறம் ஹி வாஸ் இன் பால விகாஸ், அதுக்கப்புறம் எண்டு வரைக்கும் இனி டேட் வரைக்கும் அவருக்கு இதுல இருந்து ரிட்டையர்மெண்டே இல்ல, இனி வரைக்கும் வந்து ஹி இஸ் டூயிங் த சர்வீஸ் ரிகார்டிங் பால விகாஸ், இன்னும் வந்து பால விகாஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் as far as I know in those days he was only male பால்விகாஸ் குரு.
0: ரொம்ப சரியா சொன்னீங்க மிஸ்டர் ரமணன் வந்து எங்களுக்கும் தெரியும். அவர் வந்து உண்மையிலேயே நான் வந்து ரீகால் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, ரேடியோ சாய் தமிழ் நிகழ்ச்சி ஆரம்பித்த அந்த வருடத்திலேயே, அதாவது 2009-10 அந்த வருடங்களிலேயே அவர் வந்து ரேடியோ சாய் தமிழ் நிகழ்ச்சியில வந்து பேசியிருக்காரு. ஈஸ்வரம்மாவனுடைய தினத்தை முன்னிட்டு ஈஸ்வரம்மாவை பத்தி பேசுங்க அப்படின்னு நாங்க சொல்லியிருந்தோம். சோ அவர் வந்து மதன் ஈஸ்வரம்மாவை பத்தி ரேடியோ சாயில வந்து ஒரு சத்சங்க நிகழ்ச்சியை நடத்திருக்கார் தமிழ் நிகழ்ச்சியில. இன்ஃபேக்ட் இதெல்லாம் வந்து ஏர்லியர் ரெக்கார்டிங்ஸ், முதல் முதல்ல எங்களுக்கே வந்து ரெக்கார்டிங்னா எப்படி பண்ணணும் எங்க பண்றதுன்னு தெரியாத ஒரு ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்லயே அவர் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு. சோ ரொம்ப மகிழ்ச்சி நீங்க அவருடைய குடும்பத்திலேருந்து வரீங்க அப்படின்னு. இப்போ டிவோட்டீஸ் வந்து சுவாமி காலேஜில் போய் சேர்றது அப்படிங்கறது வந்து நீங்க எப்படி போய் சேர்ந்தீங்க அப்படின்னு கேட்கறது வந்து இட் மே பி அ சூப்பர் ஃபிளோஸ் க்வெஸ்டின், பட் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் இன்சிடென்ட் இல்ல ஒரு ஸ்பெசிபிக் இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரி வந்து நீங்க சுவாமி காலேஜ் இப்ப 11th நான் போய் சேர்ந்தேன் அப்படின்னு சொன்னீங்க, அது ஏதாவது அதுல ஸ்டோரி இருக்குமா இருக்கா?
1: எவ்ரி ஸ்டூடெண்ட் ஹேஸ் அ ஸ்டோரி. சுவாமி காலேஜ்ல ஜாயின் பண்ற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்கும். என்னோடது எப்படின்னாக்கா, நான் சின்ன வயசுல இருந்தே வந்து ஹேட் பீன் கோயிங் டு புட்டபர்த்தி, நான் முன்னாடியில இருந்து புட்டபர்த்தி சின்ன வயசுல இருந்து போயிட்டு இருந்திருக்கேன். அப்பெல்லாம் வந்து சுவாமி காலேஜ் பாய்ஸை பார்ப்பேன், த சார்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் சுவாமி வந்து அவளோட என்ன மாதிரி பழகிறார், அவா சுவாமியோட எப்படி இருக்கா அப்படிங்கறத பார்த்த உடனே நானும் வந்து இந்த மாதிரி சுவாமி காலேஜ்ல வந்து சேரணும், நானும் வந்து ஐ ஆல்சோ ஷுட் பிகம் ஹிஸ் சைல்டு, அவரோட குழந்தையா நானும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து சின்னதா ஆரம்பிச்சது. அது நாளாக நாளாக வந்து அப்படி வளர்ந்துட்டே வந்தது உள்ள எனக்கு. ஆக்சுவலா நான் சுவாமி காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. நான் வந்து 9வதுக்கு இங்க வந்துட்டேன், மெட்ராஸ்க்கு வந்துட்டேன் மதுரையிலேருந்து. 9வது 10வது இங்க தான் படிச்சேன். அந்த வயசு வந்து டீனேஜ்னு சொல்லுவா இல்லையா, அந்த வயசுல வந்து எது நல்லது எது கெட்டதை பத்தி யோசிக்க மாட்டா சாதாரணமா பசங்க. என்னோட மிஸ் ஃபார்ச்சூன் என்னன்னா, ஐ ஹேட் அ வெரி பேட் கம்பெனி. அப்போ என்னோட குட் ஃபார்ச்சூன் என்னன்னா, சைட் பை சைட் ஐ வாஸ் அட்டனிங் பால விகாஸ் கிளாஸும் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பக்கம் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ், வீக் எண்ட்ஸ்ல வந்து இந்த பால விகாஸ் ஆக்டிவிட்டீஸ், பஜன் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம். அந்த பக்கம் டெய்லி பார்த்தேன்னா எங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு டீனேஜ் பாய் என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு பக்கம் இந்த சைடு வீக்கெண்ட்ல பார்த்தேன்னா சுவாமி ஆக்டிவிட்டீஸ் இது இழுக்கும் என்ன, ஒரு பக்கம் அந்த வாரம் முடிஞ்ச உடனே ஸ்கூல் ஆரம்பிச்ச உடனே அது அந்த பக்கம் இருக்கும், இப்படி ரெண்டு பக்கம் இழுபட்டு இருந்தேன் முதல்ல. ஆனா எனக்கு இந்த ஆசையில மட்டும் எனக்கு வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சுவாமி காலேஜ்ல சேரணுங்கிற அந்த ஒரு அப்செக்டிவ்ல வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சோ ஆச்சு, 9th முடிச்சேன், 10th முடிச்சேன், என்ட்ரன்ஸ் எழுத வந்துட்டேன் புட்டபர்த்திக்கு. 10th எக்ஸாம் வந்து எழுதிட்டு அப்படியே இங்கே என்ட்ரன்ஸ் எழுத வந்துட்டாங்க. சுவாமி புட்டபர்த்தியில தான் இருந்தார். எனக்கு என்ட்ரன்ஸ் எழுத வந்த உடனே பயம், நம்ம இவ்வளவு மோசமா இருந்திருக்கோமே சுவாமி சீட் கொடுப்பாரா, பெரிய க்வெஸ்சன் அது. அந்த பாவத்தெல்லாம் கழிக்கிறதுக்கு என்ன பண்ணேன், டெய்லி வந்து அங்க ஐ யூஸ் டு டூ சேவை பண்ணிட்டு இருந்தேன். ஒன்னு இம்பார்ட்டன்ட் சேவை வந்து என்னன்னாக்கா, கணேஷ் ஷெட் சைட்ல இருக்கிற டாய்லெட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுவேன் டெய்லி. இட் வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் சேவா, தென் டெய்லி பண்ணுவேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் பண்ணிருப்பேன். அப்ப வந்து எப்படின்னாக்கா, டோக்கன் சிஸ்டம் கிடையாது தர்ஷனுக்கு. நீங்க வந்து முன்னாடி வந்து உக்காண்டேன்னா நீங்க முன்னாடி உட்காந்துக்கலாம், முன்னாடி விட்டுருவா, ஃபர்ஸ்ட் ரோனா ஃபர்ஸ்ட் விட்டுருவா. சோ டெய்லி என்ன பண்ணுவேன், முன்னாடி போய் உட்காந்துப்பேன், ஐஸ் டு ப்ரே சுவாமி. அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணிதுன்னா, நான் லெட்டர் எழுதுறேன் சுவாமிக்கு, அட்மிஷன் வேணும்னு. இந்த லெட்டரை சுவாமி வந்து எடுத்துட்டாருனா எனக்கு சீட் கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நானே வந்து நினைச்சிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், லெட்டர் எழுதினேன் சுவாமிக்கு. இதே மாதிரி உக்காண்டேன், சுவாமி கிட்டத்தட்ட ஒரு வாரம் அந்த லெட்டரை எடுத்துக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் பயா உட்காந்துருப்பேன் டெய்லி, சீக்கிரமா காத்தால நின்றுறேன் போய் உட்காந்து. அதே மாதிரி ஈவினிங் வந்து சீக்கிரமா வந்துடுறேன், முதல்ல போய் உட்காந்துறேன். எப்பவுமே அவாய்ட் பண்ணிட்டே வந்தார். எனக்கு ஒவ்வொரு நாளும் போக போக மை ஹார்ட் வாஸ் சிங்கிங், அப்படியே எனக்கு அந்த நம்பிக்கை குறைஞ்சுட்டே இருந்தது.
0: அந்த பிகினிங்ல அந்த எக்ஸாம் எழுதியாச்சா? நீங்க
1: எழுத போறேன் இனிமேதான், அதுக்கு முன்னாடியில இருந்தே. அதுக்கப்புறம் என்னாச்சு, நடுவில் எக்ஸாமும் எழுதினேன், எக்ஸாம் வந்தது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அன்னைக்கு சாயங்காலம் தர்ஷன் அப்படிதான் நினைக்கிறேன், ரொம்ப நாள் ஆச்சு சரியா ஞாபகம் இல்லை. ரொம்ப வந்து அழற ஸ்டேஜில் இருந்தேன் நான். அந்த எக்ஸாம் கூட நான் எப்படி பண்ணேன்னா ஞாபகம் இல்லை, ஆக்சுவலா அழற ஸ்டேஜில் இருந்தேன் நான். அப்போ சுவாமி அங்கேருந்து வந்தார், லேடிஸ் சைட்லேருந்து வந்தார். நான் இந்த சைடு ஃபர்ஸ்ட் உட்காந்துருக்கேன். நான் அத்தனை நாளா எடுத்துக்காதவர் அப்படி வந்து என்ன என் மூஞ்சியை பார்க்காம கையை மட்டும் நீட்டி லெட்டர் எடுத்துன்னு போயிட்டார். ஐ ஃபீல் லைக் கிரைங். தென் ஐ வாஸ் அஷ்யூர்டு தட் ஐ வில் கெட் தி சீட், எனக்கு கண்டிப்பா சீட் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்துருச்சு. அப்புறம் பார்த்தா அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ ரிசல்ட் வந்தது, ஐ காட் செகண்ட் ரேங்க் இன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்.
0: ஒரு கொஞ்ச நாள் உங்களுடைய பேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிட்டு கடைசியில வந்து இந்த லெட்டரை வாங்கி கடைசியில அடுத்த 2 நாள் ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு அந்த செகண்ட் ரேங்கே கொடுத்து உங்களுக்கு சேர வச்சார் அப்படின்னு.
1: என்ன பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஆங்கிளும் இருக்கு, அதாவது டெஸ்ட் பண்ண உங்களோட அந்த உக்ரம் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும், அதை அடையணுங்கிறது. அதுல வந்து உங்களோட சாதனா லெவல் ஏறிண்டே போகும், அப்ப வந்து யூ கெட் மோர் அண்ட் மோர் பியூரிஃபை. திஸ் ஆல்சோ அனதர் ஆங்கிள் டு இட். எனக்கு அதுதான் நடந்தது
0: கண்டிப்பா.
1: பிரேயிங் பிரேயிங் பிரேயிங் த ஹோல் டே.
0: அதாவது நீங்க எந்த ஒரு சாதனையிலையும் வந்து அந்த பெர்சிவியரன்ஸ், அதாவது விடாமுயற்சி, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
1: ஆமா,
0: அந்த விடாமுயற்சிங்கிறது ஒண்ணு, நீங்க எக்ஸாம் நல்லா எழுதுறதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றது அது ஒரு விடாமுயற்சி, இன்னொன்னு வந்து அவர்கிட்ட பிரேயர் பண்றது. இது ரெண்டுமே வந்து இங்க நடந்திருக்கு. நீங்களும் கண்டினியூஸா அங்க சர்வீஸ் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதி அந்த இடத்துல வந்து உங்களுடைய அட்மிஷனை நீங்க வாங்கி அதுவே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த நாள்ல வந்து எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கறது மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது,
1: சுவாமியே செலக்ட் பண்ணுவார்,
0: சுவாமியே செலக்ஷனும் பண்ணுவாரு. சோ இது எல்லாமே கைகூடி உங்களுக்கு வந்து இந்த அனுகிரகம் வந்திருக்கு. ராஜகோபால், இவ்வளவு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட், பகவான் காலேஜ்ல அட்மிஷன் வாங்கியாச்சு, அங்க உங்களுக்கு ஏதாவது அந்த இனிஷியல் ஸ்டேஜ்லயே உங்களுக்கு ஏதாவது குறிப்பிட்ட அனுபவம் இருக்கா, அதை பத்தி நேயர்கள்ட்ட சொல்ல முடியுமா?
1: சுவாமி காலேஜ் ஜாயின் பண்ண உடனே ஐ வாஸ் இன் 7th heaven. அப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது, உள்ள வந்து நுழைஞ்சதே வந்து எனக்கு சந்தோஷம், பெரிய சந்தோஷம் எனக்கு. காத்தால சீக்கிரமா இருந்தது சுப்பிரபாத்தம், அந்த டிசிப்ளின் அசையணும், சுப்பிரபாத்தம், அதுக்கப்புறம் பிசிக்கல் எக்ஸசைசஸ், அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட், ஸ்கூல், அப்புறம் லஞ்சு, சாயங்காலம் அகெயின் கிளாஸஸ், அகெயின் இந்த ஈவினிங் தர்ஷன். எவ்ரி டே தெர் வாஸ் தர்ஷன். அண்ட் ஒவ்வொரு நாளும் வந்து தர்ஷன் முடிஞ்சு பஜன் முடிஞ்சு ஹாஸ்டலுக்கு போகும்போது அடுத்த நாள் வந்து எதிர்பார்த்து உட்காந்துருப்போம். சோ இட் வாஸ் த பாண்ட் விச் சுவாமியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேட். அப்ப என்ன ஆச்சு, ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சது, செகண்ட் இயர்ல வந்து சுவாமி ஜிம்னாஸ்டிக்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்ப நான் வந்து ஐ ஜாயின் ஜிம்னாஸ்டிக்ஸ் டீம் வந்து ஜாயின் பண்ணிட்டேன்னா, அப்ப சுவாமி வந்து என்ன சொன்னார்னாக்கா, விண்டர் ஹாலிடேஸ்ல ஜிம்னாஸ்டிக்ஸ் பாய்ஸ் இவாளை தவிர மிச்ச பேர்லாம் ஆத்துக்கு போலாம், அவன் இங்க இருந்து பிராக்டிஸ் பண்ணணும், ஏன்னா சுவாமியோட பர்த்டேக்கு வந்து அந்த ஈவெண்ட் இருந்தது. அப்போ டெய்லி மார்னிங் வந்து பிராக்டிஸ் நடக்கும் கிரவுண்ட்ல, தர்ஷன் போகக்கூடாது, சாயங்காலம் தான் தர்ஷன் போகணும். சோ அப்படி ஒரு நாள் வந்து பிராக்டிஸ்ல இருக்கிறச்சே ஒரு பையன் ஓடி வந்தான், மந்திரில இருந்து சுவாமி ராஜகோபால கூப்பிடுறாரு இன்டர்வியூக்கு அப்படின்னு. நான் வந்து ட்ராக்ஸ்லயும் டி ஷர்ட்லயும் இருக்கேன், என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே இமிடியட்லி ஐ ரஷ் டு த ஹாஸ்டல், வேகமா ஹாஸ்டலுக்கு ஓடி போய் தலையில தண்ணியை கொட்டி ட்ரெஸ்ஸை மாத்தின்னு ஓடினேன். அங்க போனா சுவாமி உள்ள போய் க்ளோஸ் பண்ணிட்டாரு டோரை. வார்டன் வந்து என்கிட்ட சொல்றாரு, பேட்லக் ராஜகோபால், சுவாமி உள்ள போய் க்ளோஸ் பண்ணிட்டாரு டோரை, ஓபன் பண்ண மாட்டார் இனிமே. அவர் சொல்லி வாய் மூடுறதுக்கு முன்னாடி சுவாமி ஓபன் பண்றாரு டோரை. என்னை பார்த்து இப்படிங்கிறார், கையை காட்டுறார், வா அப்படின்னு சொல்லி உள்ள போனேன். உள்ளுக்குள்ள போய் சுவாமி வந்து என்னையும் இன்னொரு பையனையும் உள்ள கூப்பிட்டு இன்டர்வியூ கொடுத்தார் தனியா. அந்த இன்டர்வியூல தான் என்னோட லைஃபை மாற்றக்கூடிய ஒரு இன்சிடென்ட் நடந்தது,
0: ஒரு டேர்னிங் பாயிண்ட்.
1: இன்னி வரைக்கும் அப்படியே இருக்கு என்னோட மனசுல. சுவாமி வந்து நான் 9th 10th வந்து எப்படி எல்லாம் இருந்தேங்கிறத பத்தி சொன்னார். என்னால சுவாமி மூஞ்சியே பார்க்க முடியல, என்னால ரொம்ப வெக்கமா இருந்தது. இப்படி எல்லாம் இருந்திருக்கோமா, இவ்வளவு மோசமா அப்படின்னு அப்படியே ஒரே அழுகழுகா வருது. சுவாமி மூஞ்சியே பாக்குறதுக்கு தைரியமும் கிடையாது, வெக்கமாவும் இருந்தது எனக்கு. சுவாமியோட பாதத்தையே பார்த்துட்டு இருந்தேன், தனியா கொட்டுறது கண்ணிலேருந்து. பேசிட்டே இருக்கார் சுவாமி. அதுக்கப்புறம் சுவாமி என்ன பண்ணினார்னா, அன்இமேஜினபிள், த லார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ், அவரோட கைய வச்சு என்னோட முகவாய் கட்டையில கைய கொடுத்து தூக்கினார் என்ன மூஞ்சிய லேசா தூக்கி, பாஸ்ட் இஸ் பாஸ்ட்,
0: அத குனிஞ்ச தலையை நிமிர வச்சார்.
1: நிமிர வச்சு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ஃபர்கெட் அபவுட் இட், ஃபியூச்சர் இஸ் நாட் இன் யுவர் ஹேண்ட்ஸ், பி இன் த பிரசன்ட், திஸ் இஸ் ஆம்னி பிரசன்ட், இனிமே வந்து நீ முன்னாடி என்ன செஞ்சியோ அதெல்லாம் இனிமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை இப்படி நீட்டுறார். ப்ராமிஸ் வாங்க சுவாமி கையை நீட்டுறார். யூ ப்ராமிஸ் மீ தட் யூ நாட் டூ இட் அகைன் இன் யுவர் லைஃப். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கையை தூக்கினேன் நான் என்னோட கைய, சுவாமி கையில வைக்கிறதுக்கு பயம். ஒருவேளை நான் வந்து சுவாமிக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு ஃபாலோ பண்ண முடியாம போயிட்டா, அதாவது காடுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ணாம இருக்கிறது போல ஒரு சின் கிடையாது, ஒரு பாவம் கிடையாது, பெரிய பாவம் கிடையாது. யோசிச்சுட்டே இருக்கேன் கையை தூக்கிட்டு, சுவாமி இன்னொரு கையால அப்படியே அமைக்கின்றார் அவர் கையில. யூ ப்ராமிஸ்ட் அப்படின்னு
0: அவரே சொல்லிட்டார்.
1: தட் வாஸ் எ டேர்னிங் பாயிண்ட் இன் மை லைஃப். அது வந்து பின்னாடி நான் வந்து காலேஜை விட்டு வெளியே வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது, பக்க பலமா இருந்தது. எப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து வந்ததோ அப்பெல்லாம் வந்து இந்த சீன் வந்து இட் யூஸ் டு ஃபிளாஷ் இன் ஃபிரண்ட் ஆஃப் மை ஐஸ், விச் கெப் மீ இன் த ரைட் ட்ராக்.
0: இல்ல இது வந்து ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயம், அதாவது பகவான் வந்து உங்க கையில நேரடியா வந்து அவர் ப்ராமிஸ் வாங்கிக்கிறது அப்படிங்கறது, சத்தியம் வாங்கிக்கிறது அப்படிங்கறது இதுவரையிலும் யாருமே அது மாதிரி சொன்னது கிடையாது. சோ அதேதான் முதல்ல சொன்ன மாதிரியே தான், சுவாமி வாண்ட்ஸ் டு கரெக்ட் யூ.
1: ஆமா,
0: அதுக்கு இத்தனை பெரிய ஒரு துருப்பா வந்து அவர் யூஸ் பண்ணிருக்காரு. சும்மா நேர்ல சொல்லிட்டு கூட அவர் வந்து வாயில கூட வார்த்தைய கட்டிட்டு கூட போலாம், ஆனா அவர் எப்படி சொன்னாலும் அது ப்ராமிஸ் தான். பட் ஒரு ஆக்ஷனாவே அவர் கையை காமிச்சு கை மேல அவர் வந்து சத்தியம் வாங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது, தட் மீன்ஸ் வி ஆர் கமிட்டட் டு இட்.
1: எஸ், லைஃப் லாங்,
0: லைஃப் லாங்,
1: லைஃப் லாங்.
0: அப்ப நீங்க சொன்னீங்க, அதாவது எப்பவுமே அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வரும்போது இந்த இன்சிடென்ட் வந்து எனக்கு பிளாஷ் ஆகும்
1: அப்படின்னு
0: அதை வந்து அவர் ஞாபகப்படுத்திட்டே இருக்காரு உங்களுக்கு.
1: ஆமா,
0: ஒரு இன்னொரு வார்த்தை சுவாமியே சொல்லிருக்கேன், ஹவர் யூ ஆர், யூ ஆர் மைன் அப்படின்னு. சோ அதுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இந்த ஒரு ப்ராமிஸ உங்களுக்கு ஞாபகப்படுத்தி திருத்துறார். இது வந்து இதுதான், இதை விட வேற என்ன மிராக்கிள் வேண்டி இருக்கு நமக்கு?
1: ஆமா,
0: இதுதான் பெரிய டிரான்ஸ்பர்மேஷன்.
1: டிரான்ஸ்பர்மேஷன் தான் மிராக்கிளே, அவர் பண்ற மிராக்கிள்ங்கிறது டிரான்ஸ்பர்மேஷன் அல்டிமேட்லி.
0: நிச்சயமா மனமாற்றம் நிகழ்வது என்பதே ஒரு மிகப்பெரிய அற்புதம், அதுதான் வந்து பகவானும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிராக்கிள். நம்மிடத்திலிருந்து அவர் அதை தான் எதிர்பார்க்கிறார், நம்மளுடைய மனமாற்றம் தான் அவருக்கும் வேண்டியிருக்கு. ராஜகோபால் அவர்களே, இன்று இந்த உரையாடலை இப்பொழுது நிறுத்திக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் தொடர்வோம். தங்களிடம் நிறைய அனுபவங்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் பேசுவதிலிருந்தே நாங்கள் புரிந்து கொள்கிறோம். நாம் அடுத்த வாரம் இந்த உரையாடலை தொடரலாம். சாய்ராம்.
1: சாய்ராம்.
0: நேயர்களே, அடுத்து வரும் நிகழ்ச்சி ஸ்ரவண மஞ்சரி. ராமகதா ரசவாகினியை திருமதி விமலா ரமேஷ் அவர்கள் வாசிக்கிறார்கள். ஸ்ரவணம் செய்து இன்புறுவோம்.
2: ஓம் ஸ்ரீ சாய்ராம். ராமகதா ரசவாகினி அத்தியாயம் 10, சென்ற வாரத்தின் தொடர்ச்சி, இறப்பின் நடனம். அவள் அவ்வாறு பேசவே தசரதர், கைகா, ராமன் காட்டிற்கு போக நேர்ந்தால் என்னால் ஒரு நிமிடமாவது உயிர் வாழ முடியாது. கௌசல்யாவிற்கு என்ன நேரும் என்று நம்ப முடியாது. அந்த நிமிடமே அவளும் இறப்பாள். பிறகு சீதை மரணத்தை உண்டு பண்ணும் அதிர்ச்சியை அடைவாள். ராமனிடத்திலிருந்து பிரிந்து ஒரு நிமிடமாவது அவளால் இருக்க முடியாது. அமைதியாக மக்கள் இவைகளையெல்லாம் பார்த்து கொண்டிருப்பார்களா? நன்னெறியில் வாழ்கின்றவனும் அறிவுக்கு அணிகலனும் பெருவீரனுமான ராமனை காட்டிற்கு அனுப்பி தேசபிரஷ்டம் செய்தால் லக்ஷ்மணனால் அமைதியாக இருக்க முடியுமா? ஏன் ஆயிரம் விஷயங்களை பற்றி விரித்துரைக்க வேண்டும்? மறு நிமிடமே லக்ஷ்மணன் உயிர் துறப்பான். இது தெரிந்த உண்மை. இவ்வாறு நம் அரசு பெருங்கேடுகளினாலும் இடையூறுகளினாலும் துன்புற வேண்டியிருக்கும். கோர்வையான இப்பேரிழப்புகளை பற்றி உனக்கும் நன்கு தெரியும். ஆனால் திறந்த கண்விழிப்புடன் ஒரு விதவையின் வாழ்க்கையை பெற நீ ஏன் முயலுகின்றாய் என்பதைத்தான் என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஓ கொடூரமான இழிந்த ஆத்மாவே, உன் வனப்புகளினால் மோசம் போனேன். பொன்கத்தியை கண்டு மயங்கி தன் கழுத்தையே அறுத்துக் கொள்வது போல் ஆயிற்று. விஷமிருப்பதை அறியாமல் கிண்ணத்தில் உள்ள பாலை குடித்து விட்டேன். நீ என்னை அநேக கவர்ச்சியான மந்திரங்களினால் மோசம் செய்து விட்டாய். கடைசியாக என் சாம்ராஜ்யத்தை குப்பையில் தள்ள திட்டமும் இட்டாய். நான் எவ்வளவு பெரிய முட்டாள்! பலவித சமய நூல்களில் சொல்லியபடி நான் பல யாகங்களை செய்து புனிதமான இப்பிள்ளையை பெற்றேன். தெய்வத்தின் அருளால் அவன் எனக்கு கிடைத்தான். அவனுடைய ஐஸ்வர்யத்தையும் எதிர்காலத்தையும் ஒரு பெண் தந்த அல்பமான சந்தோஷத்திற்காக விற்றுவிட்டேனே. பெருமாட்சிமை தாங்கிய மகா சக்கரவர்த்தி தசரதருக்கு இவ்வளவு மகா கீழ்த்தரமான செய்கை அடுக்குமா? என் அரசில் உள்ள இழிந்த நாய்கூட இச்செய்கைக்காக என்னை வெறுக்காதா? வெறுப்புற்று இவ்வரசில் உள்ள ஒவ்வொரு குழந்தையும் என் மீது கற்களை எரியாதா? அந்தோ, வாழ்க்கையின் கடைசி நாட்களில் தசரதரின் தலைவிதி இவ்வாறுதான் அமைய வேண்டுமா? சுருக்கிடும் கயிறென்று தெரியாமல் என் கழுத்தைச் சுற்றி ஒரு பொருளை நெருக்கினேனே. நான் இவ்வளவு காலமாக ஆடி விளையாடியது மரண தேவதை என்றறியவில்லை. அந்தோ, மரணத்திடம் ஊடல் கொண்டு அதை என் மார்பின் மீது வைத்துக் கொஞ்சினேனே. உன்னை மிக்க அன்புக்குரியவளாகவும் கூட்டாளியாகவும் தோழியாகவும் நடத்தினேன். சந்தேகமில்லாமல் நான் செய்த பாபங்களின் சுமையே இப்பொழுது என் மீது திருப்பித் தாக்குகின்றது. இல்லையேல் எக்காலத்திலாவது எவ்விடத்திலாவது ஒரு பெண்ணின் படுக்கைக்காக தன் மகனை கொடூரமான கானகத்திற்கு துரத்தி தேசபிரஷ்டம் செய்ததுண்டா? ஆ, ஒரு மன்னனின் அபூர்வமான நடத்தையா இது? எவ்விதத்திலும் இதை என்னால் நம்ப முடியவில்லையே. மரபை இழிவுபடுத்துவது. கைகா, உன்னுடைய முட்டாள்தனமான எண்ணத்தை மாற்றிக்கொள். ராமன் என்னுடைய வார்த்தை எதற்கும் எதிர்த்துரைக்க மாட்டான். இப்பொழுது நடந்தவை எல்லாவற்றையும் அவன் கேட்டாலே போதும். காட்டிற்கு போவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை தானே செய்ய ஆரம்பித்து விடுவான். ஏன் என்னை காட்டிற்கு அனுப்புவதற்கு அவலாக இருக்கின்றீர்கள் என்று ஒரு கேள்வி கூட என்னை கேட்க மாட்டான். அவன் அவ்வளவு மாசற்ற பண்புடையவன். ஏன் ராமனை பற்றி மட்டும் சொல்ல வேண்டும்? என் பிள்ளைகளில் எவனும் என் கட்டளைகளை மீறி நடக்க மாட்டார்கள். உன்னுடைய திட்டத்தை பற்றி கேள்வியுற்றால் பரதன் அருவறுப்படைவான். நீ அவன் தாய் என்ற உண்மையை கூட புறக்கணித்து சொல்லும் அளவிற்கு முழுவதும் மாறாக நடந்து கொள்வான். எந்த காரியத்தையும் செய்வதற்கு தயாராக இருப்பான். அவனுக்கு ராமனே உயிர், பஞ்சப்பிராணன். உன் ஆசையை முறியடித்து ஏதாவது ஒன்றை அவன் செய்யவும் கூடும். சொல்லப்போனால் அவன் தன்னை காட்டிற்கு தேசபிரஷ்டம் செய்து கொண்டு ராமனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்று கேட்கக்கூடும். அவன் அவ்வளவு நல்லவன், நேர்மை குணமுடையவன். பரதனுடைய மனதை என்னவென்றறிய முடியாமல் உன்னுடைய கோணலான புத்தியைக் கண்டு ஆச்சரியமடைகிறேன். கைகா, கொடூரமான ஏற்பாடுகள் தன்னையே அழிக்கும் எச்சரிக்கைகள். ஞாபகத்தில் வை, இந்த ஏற்பாடு உனக்கு தோன்றியதே உன் அழிவிற்கு எச்சரிக்கை. இக்ஷவாகு அரசர் குடும்பத்தின் நற்பெயருக்கு என்றுமே அழியாத களங்கத்தை நீ ஏற்படுத்துகிறாய். அநேகம் பேரை நீ அளவிட முடியாத ஆழமான துயரத்தில் ஆழ்த்துகிறாய். அநேக உயிர்களுக்கு நீ முடிவு ஏற்படுத்துகிறாய். இவைகளையெல்லாம் செய்துவிட்டு நீ என்ன சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு எதிர்பார்க்கிறாய்? உனக்கு எது கிட்டினாலும் இவைகள் ஆனந்தத்தை தர முடியுமா? நீ அதுவே ஆனந்தம் என்று சொல்ல முடியுமா? வெட்கம், மற்றவர்களுடைய துன்பங்களைக் கண்டு பெரும் சந்தோஷம் கொள்பவர்கள் கருநிறமான அரக்கியின் இரத்தத்தை தன்னுட்கொண்ட பாவிகளாவார்கள். பிறருக்கு சந்தோஷம் விளைவிக்க வேண்டும் என்று முயலுபவர்களும் பிறர் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று மனம் ஆவல் கொள்பவர்களும் தூய்மையான தேவ இனத்தை சேர்ந்தவர்கள். நீ ஒரு மகாராணி, அரச வம்சத்தில் பிறந்த இளவரசி. ஆயினும் இச்சிறு உண்மையை நீ உணரவில்லையே. அரச மரபிற்கே நீ ஒரு அவமான சின்னம். ஒரு கடைசி வார்த்தை. ராமனே என்னுடைய உயிர், அவன் இல்லாமல் என் உயிர் என் பிடியில் இருக்காது, முடியாது. என் உயிரை நான் பிடித்து வைத்திருக்க முடியாது. உன்னை அவன் ஏமாற்ற மாட்டான். ஆதலால் நான் அவனை காட்டிற்கு செல்ல என்னுடைய வாயினாலேயே வார்த்தைகளை சொல்லி கட்டளையிடாவிட்டாலும், என்னுடைய பிராமாணியத்தை பற்றியும் உன்னுடைய விருப்பத்தை பற்றியும் கேள்வியுற்றால் அவனே நம்முடைய வார்த்தைகளை காப்பாற்ற காட்டிற்கு செல்லக்கூடும். அதுவும் மறுப்பு தெரிவிக்காமலும் தாமதிக்காமலும் தன் வேலையை முடிப்பான். இந்த நிகழ்ச்சியை பற்றிய செய்தியை நான் கேட்டவுடனே நானும் என் கடைசி மூச்சை விட்டுவிடுவேன். இதை நீ தெரிந்து கொள். அநேகமாக லக்ஷ்மணன், சீதை, கௌசல்யாவும் ராமனை பின்தொடரக்கூடும். என்னை ஏன் என்று கேள். நான் உனக்கு சொல்லுகிறேன். ராமனை பிரிந்து கௌசல்யா உயிர் வாழ முடியாது. சீதை ராமனை விட்டு பிரிந்திருக்க மாட்டாள். லக்ஷ்மணன் ராமனின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்காமல் இருக்க மாட்டான். ஊர்மிளையும் லக்ஷ்மணனுடன் நாடு கடந்து செல்லக்கூடும். அப்பொழுது என் அந்திம கிரியைகளை செய்ய யாருமே இருக்க மாட்டார்கள். செய்தி அனுப்பி கேகய ராஜ்யத்திலிருந்து பரத சத்ருக்னர்களை வரவழைக்க நாட்கள் பல ஆகும். அதுவரையிலும் இவ்வுடல் எந்த கர்ம கிரியைகளும் இல்லாமல் கிடக்க நேரிடும். ஒருவேளை மக்கள் நான் காட்டுமிராண்டியைப் போல் கீழ்த்தரமாக நடப்பதைக் கண்டு எனக்கு விரோதமாக கிளம்பி என் உடலை காக்கை கழுகுகளுக்கு இரையாக்க வேண்டுமென்று தண்டனை விதிக்கவும் கூடும். ஏனெனில் கர்ம கிரியைகளுக்கு இந்த உடல் தகுதியற்றது என்று தீர்மானிப்பார்கள். இல்லை, ஒருவேளை இப்பிணத்தை சில வழிகளில் நறுமணத் தைலம் கொண்டு பூசி கெடாமல் வைத்து பரதனின் வருகையை என் மக்கள் எதிர்பார்த்தாலும் பார்ப்பார்கள். பரதன் சிம்மாசனமேறி அரசனாக இருக்க ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டான். இச்சூழ்நிலையில் அவன் இந்த உடலை தொடுவதற்காவது அல்லது கர்மக்ரியைகள் செய்வதற்காவது உரிமையில்லை. என்னிடம் வா, என்னுடைய ஈமக்ரியையை அவனை கொண்டாவது முடிக்க வைப்பாய் என்று எனக்கு சத்தியம் செய் என்று மன்றாடினார். அவர் மேலும், உண்மையாகவே நீ எனக்கு அவ்வாறு செய்ய சத்தியம் செய்தாலும் செய்வாய், ஆனால் ஒரு விதவையின் வாழ்க்கையை நின்று நீ எதிர்பார்க்கும் ஆனந்தத்தை விட்டுக் கொடுக்க மாட்டாய். குடிய பாம்பே, என்னதான் எதிர்பார்க்கின்றாய்? என்னிடம் சொல். கடைசியாக நீ ஒரு அரக்கியாக மாறிவிட்டாய். இந்த அரச வம்சத்தை, ரகுகுலத்தை இப்புவியில் தாழ்த்தி புதைக்கின்றாயா? உன் அடிப்படையான குணத்தினின்று விழித்தெழும்பியது இதுதானா? அல்லது அரிதற்கரிய தெய்வ விதி உன்னுடைய எண்ணங்களையே பின்பற்றி உன்னுடைய தீர்மானங்களை வியப்பை தரும் இந்த வழியில் உனக்கும் விரோதமாக செலுத்துகின்றதா? உண்மையை கண்டறிவதற்கு என்னால் முடியவில்லை என்றார். தசரதர் இவ்வாறு வாடிக்கொண்டிருக்க இரவு மூன்றாம் ஜாமத்தை நெருங்கியது. தீராத நோயினால் தீண்டப்பட்டு துன்புறும் மனிதன் போல அவர் புலம்பினார். துன்பத்தில் வருக்கப்பட்டார். முகஸ்துதி செய்து அணுகுதல். தசரதர் கைகேயியின் அன்பை பெற இப்பொழுது தம்மால் இயன்றவரை முயன்று ராமரின் முடிசூட்டுதலுக்கு அவன் ஒப்புதல் அளிக்க பிரயத்தனம் செய்தார். இனிய தேன்மொழிகளால் அவளை புகழ்ந்து பேசினார். ஓ அரசியே, நீ மங்களத்திற்கும் சுபிக்ஷத்திற்கும் உறைவிடம். உன்னை இதுவரையிலும் என் மூச்சை போல் பாராட்டி வந்தேன். நீயும் என்னை போற்றி பேணி உன்னுடைய உயிர் போல் காத்து வந்தாய். அருகே வா, நம்மிடையில் தோன்றும் வித்தியாசங்களைப் பற்றி அவதூறுகளுக்கு இடம் கொடுக்காமல் நம்முடைய இறுதி வாழ்க்கையை முடிக்கலாம். நாம் சந்தோஷத்துடனும் சாந்தத்துடனும் நமக்கு வகுத்திட்ட இறுதி காலங்களை வாழ்ந்திடலாம். வனப்பு மிகுந்த இளவரசியே, மேலும் அதிக வருடங்கள் நான் உயிருடன் இருக்கப் போவதில்லை. என் வாழ்க்கை முழுவதிலும் உண்மையையே உறுதியாக கடைபிடித்து வாழ்பவன் என்று புகழ்பெற்று அக்காரணத்தினால் எல்லா மனிதர்களாலும் கௌரவிக்கப்பட்டவன். பொதுக்கூட்டத்தில் ராமன் நாளைக்கு யுவராஜாவாக முடிசூட்டப்படுவான் என்று நான் சத்தியம் செய்துள்ளேன். அதற்குரிய நிகழ்ச்சி நடைபெறாவிட்டால் என் மக்கள் என்னை எவ்வாறு வெறுப்பார்கள் என்று சிந்தித்துப்பார். என் மீது பழிப்பு வார்த்தைகளை வாரி எப்படி எறிவார்கள் என்பதை பற்றி யோசனை செய். அன்றொரு நாள் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட சண்டையில் நீ என்னை காப்பாற்றினாய். அதைவிட மேலான கொடுமை என்னை இப்பொழுது எதிர்த்து நிற்கும்பொழுது நீ என்னை கைவிடுகின்றாயா? இது நல்லதன்று, நியாயமன்று. நல்லது, இந்த ராஜ்யத்தையே உனக்கு நான் சீர்வரிசையாக தந்துவிடுகிறேன். நாளைக்கு நீயே ராமனுக்கு முடிசூட்டு. இவ்வாறு நீ செய்தால் பரதன் கூட வெகு மகிழ்ச்சி அடைவான். அவன் மட்டுமல்ல, மந்திரிகள், முனிவர்கள், பெரியோர்கள், கற்றோர்கள், சாதாரண குடிமக்கள், ஏனைய ஜனங்கள் எல்லோருமே உன்னை புகழ்ந்து நீ செய்த காரியத்திற்காக நன்றி தெரிவிப்பார்கள். இப்பூலோகத்தில் உன் புகழ் என்றுமே நிலைத்து நிற்கும். அவ்வாறின்றி ராமரின் முடிசூட்டுதலுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தினால் இவ்வுலகம் முழுமையே உனக்கு தண்டனையிட்டு கண்டிக்கும். உன் மகனே உன்னிடம் குறை கண்டு எரிந்து விழுவான். உன் மனப்போக்கு உன்னுடைய அழிவை தேடித் தருவதல்லாமல் அரச பரம்பரைக்கே அவமதிப்பை தரும். சீச்சி என்ற இழுக்கு வார்த்தைக்கு இலக்காவாய். இப்பூமியிலுள்ள அற்பமான உயிரும் உன்னை இகழ்ந்துரைக்கும். இவ்வாறு நடைபெறக்கூடிய விஷயங்களை பற்றி சிறிது யோசனை செய். நாளைக்கே உன்னுடைய கைகளினாலேயே ராமனுக்கு முடிசூட்டி அவ்விழாவை தடுக்கும் வழியை செய்யும் சூழ்ச்சியை நிறுத்தி நிலையான பெரும் புகழை பெறுவாய். கைகேயியின் பிடிவாதம். அதிசாதுரியமாக இனிய மோகன வார்த்தைகளால் அதிர்ஷ்டவசமாக வந்த அந்த நிகழ்ச்சியிலிருந்து அவள் பெறக்கூடிய மகிழ்ச்சியை தசரதர் விரித்துரைத்தார். அரசகுமாரனுக்கு அவளே முடிசூட்டும் வாய்ப்பு எவ்வளவு மகிழ்ச்சியை தரக்கூடும் என்று எடுத்துரைத்து பலனை எதிர்பார்த்தார். ஆனால் கைகேயி அவரை குறுக்கிட்டு, அரசே, உங்கள் வார்த்தைகள் வியப்பை தருகின்றன. ஆணையிட்டு தந்த வாக்குறுதியிலிருந்து நழுவ எத்தனிக்கின்றீர்கள். மகிழ்ச்சியை தரும் கதைகளை சொல்லி உங்கள் பாவத்தை மூடி மறைக்கின்றீர்கள். முடியவே முடியாது. நான் கொண்ட உறுதியை இப்பேற்பட்ட 1000 சூழ்ச்சிகளாலும் ஒரு மயிரிழை கூட மாற்ற முடியாது. சுயேச்சையாகவே நீங்கள்தானே உனக்கு வேண்டிய வரங்களை கேள் நான் கொடுக்கிறேன் என்றீர்கள். இப்பொழுது அவ்வாக்கின்படி நடப்பதை விட்டு பல வகையான முணுக்கங்களையும் அழுகைகளையும் செய்கின்றீர்களே. இது உமக்கு தகுதியே இல்லை. உங்களுடைய துர்நடத்தினாலேயே உங்கள் கீர்த்திக்கும் மதிப்பிற்கும் தீங்கிழைக்கின்றீர்கள். உங்கள் பெரும் துயரத்திற்கு நான் சிறிதளவாவது பொறுப்பாளி அல்ல. சத்தியமே பரதர்மம் என்று தர்மவான்கள் அறிவித்திருப்பதை சிந்தியுங்கள். நானும் அவ்வாறான தர்ம கொள்கையின் அடிப்படையிலேதான் நீங்கள் எனக்கு வாக்களித்த வரங்களை கெஞ்சி கேட்டுள்ளேன். நீங்களும் தர்மத்தை பின்பற்றுபவர், ஆகையால் அதுவே சரி, அவைகள் கொடுக்கப்படும் என்று சொன்னீர்கள். அவ்வாறிருந்தும் அதர்ம வழியில் உங்களை தள்ளுவதாகவும் கொடிய பாபத்தை செய்வதற்கு தூண்டுவதாகவும் உங்கள் பெயருக்கு என்றுமே அழியாத இழுக்கை ஏற்படுத்த பிரயத்தனம் செய்யும் நோக்கம் கொண்டிருப்பதாகவும் என்னை பழிக்கின்றீர்கள். இது மிகவும் தகாத செயல். இது முழுமையும் அநீதி. இவ்விஷயத்தில் ஒருவித தீங்கும் இழைக்காத முழுமையும் குற்றமற்றவள் யான். இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் சிந்திக்காமல் நீங்கள் எனக்கு முறையாக வாக்குறுதி தந்தீர்கள். அவ்வாக்குறுதியை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டால் நீங்கள் திடீரென குழப்பமடைந்து நம்பிக்கையற்றவராகிவிட்டீர். குற்றம் உம்முடையதே, என்னுடையதல்ல. வாக்குறுதி செய்துவிட்டு அதன்படி நடக்க ஒப்பாதவர்கள் பெருமளவில் தீங்கிழைத்த பாபிகளாவார்கள். நீங்கள் செய்த வாக்கின்படி செயல்படுங்கள். பிறகு நீங்கள் கைப்பிடித்த உண்மையே அதனுடன் நோக்கி நிற்கும் ஆபத்தை நிராகரிக்கும். உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, பழங்காலத்தில் சிபி சக்கரவர்த்தி தன் இறைக்காக புறாவை துரத்திச் சென்ற பருந்திற்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக தம் உடலின் மாமிசத்தை அப்பருந்திற்கு துண்டித்து தந்தார். அவ்வாறே தம்மிடம் எதை கேட்டாலும் தாம் தருவதாக சக்கரவர்த்தி அலர்கர் வாக்குறுதி தந்தார். அவர் அபூர்வமான சிறந்த அரசர். அவர் தம் வாக்கை காப்பாற்ற தம் 2 கண்களையுமே பிடுங்கி ஒரு பிராமணனுக்கு தானமளித்தார். கடலை பாருங்கள், அது எல்லா நதிகளுக்கும் அரசன். அவ்வாறுற்றும் தன் உறுதிக்கு கட்டுண்டு கரைகளை தாண்டாமல் உள்ளடங்கி நிற்கின்றது. ஏன் 1000 உதாரணங்களை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும்? எல்லா விஷயங்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் உண்மையே உயர்ந்த அதிகாரி, உயர்ந்த குறிக்கோள். உண்மையே பிரம்மம். உண்மையே தொடக்க காலத்தை சேர்ந்த முதல் ஒலி. அதுவே தர்மம். உண்மை ஒன்றே மாறுபாடற்றது, குறைவுபடாதது. உங்களைப் போன்ற மாட்சிமை தாங்கிய பேரரசர்கள் அழியக்கூடிய சிறிய விஷயங்களுக்காக அழியாமல் நிலைத்து நிற்கும் உண்மையை கைவிடலாகாது. நீங்கள் எனக்கு தந்த வாக்குறுதிகளை உறுதியாக கடைபிடித்து உங்களுக்கு நிலைத்த பேரும் புகழும் சேர உறுதி செய்யுங்கள். செய்ய வேண்டிய முறையும் இதுவே. உங்கள் மகன் பேரிலுள்ள ஏமாற்றுதலான பற்றுதலுக்காவது, பெண்களை புகழ்ந்து பேசும் ஏமாற்றுதல்களுக்காவது இடம் தராதீர்கள். அரசர் கடமையையும் அரசியல் நீதியையும் எடுத்துரைக்கும் கட்டளைகளை தள்ளுபடி செய்தீர்கள். திரும்பவும் மாற்ற முடியாத அவமானத்தைக் கொண்டு இக்ஷவாகு வம்சத்தை களங்கமுறச் செய்யாதீர்கள். வேறொரு திட்டம் தீட்டாதீர்கள். ராமனை உங்கள் அருகில் அழைத்து காட்டிற்கு செல்ல தயாராகும்படி அவனைச் சொல்லி பரதனை இப்பொழுதிருக்கும் இடத்திலிருந்து இந்நகருக்கு அழைத்து வர அதற்கு வேண்டிய தகுந்த ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பம் செய்யுங்கள். காலதாமதமில்லாமல் இவ்விஷயங்களை கவனிக்க அதற்குரிய மந்திரியிடம் கட்டளையிடுங்கள். பாருங்கள், கீழ்வானத்தில் ஒளி கிளம்புகிறது. விடியும் முன்னே என் 2 வரங்களும் பூர்த்தியாக வேண்டும். எவ்வளவு காலம் என்னிடம் வாதாடினாலும் அவைகளுக்கு சிறிதளவாவது குறைவுபட்ட விஷயங்களினால் நான் திருப்தி அடையேன். ஆனால் அவற்றுக்கு மாறாக நீங்கள் பிடிவாதம் கொண்டு ராமனின் முடிசூட்டு விழாவை நிறைவேற்றினால் நெருங்கிய மாபெரும் மக்கள் கூட்டத்திற்கு எதிரிலேயே எல்லோரும் காணும் வகையில் என் உயிரை முடித்துக் கொள்ள நான் தீர்மானித்துள்ளேன். இதுவே என் சபதம். இது நடந்தே தீரும். அன்பார்ந்த நேயர்களே, ராமகதா ரசவாகினி அத்தியாயம் 10 இன்னும் வளருகின்றது. இதன் தொடர்ச்சியினை அடுத்த வாரம் சிரவணம் செய்வோம். ஜெய் சாய்ராம்.
0: சாய் அன்பர்களே, மெய் அன்பர்களே, நிகழ்ச்சியில் இறுதியாக இடம்பெறுவது தெய்வத்தின் அருளுரை, பகவானின் தெய்வீக சுந்தர தெலுங்கு சொற்பொழிவினை தமிழாக்கத்துடன் கேட்டு மகிழ்வோம். தமிழாக்கத்தினை அளிக்கிறார்கள் சேவாதள தொண்டர்கள்.
3: பிரேமஸ்வரூபுலாரா, கேவலம் நீங்க பஜன் చేయటమని కాని లేక ధ్యానం చేయటమని కాని జపం చేయటమని కాని செய்யவச்சுனோ காலி, இது நான் உத்தேசம்லோ காலம் வியர்த்தம் கேட்டமே.
4: நீங்கள் தியானம் செய்வதும் பஜனை செய்வதும் ஜபம் செய்வது இது எல்லாம் நீங்க செய்வது சரியே, ஆனால்
3: தியானம்லோ குச்சுட்டார் ஒக்க செகண்ட் அயின குடும்பம் மனசு நிற்பரும்.
4: தியானத்தில் உட்கார்கிறீர்கள், ஆனால் ஒரு செகண்ட் ஒரு
3: நிமிடம் போட்டு மனசுன்னா
4: அமைதி இருப்பதில்லை. மனது எங்கேயோ சென்று கொண்டிருக்கிறது.
3: இலாண்டி மனசுல நிற்கோக்குண்டா குச்சுட்ட வல்ல டைம் எந்த வேஸ்ட் அவுத்துంది.
4: இப்படி மனதை அடிக்கட்டாம் அதை நிறுத்தாமல் நாம்
3: நீ சேர்க்கோ, நீ கர்த்தவியான நீ நிர்வகிச்சு
4: உன்னை செய்ய வேண்டிய செயலை செய், ஆனால் மனதை நன்றாக ஒரு
3: தெய்வ சேவகாமலும் பாதித்தாலி
4: எது செய்தாலும் தெய்வ சேவையாக பாதிக்க வேண்டும்.
3: நீ ஆடவாழ்ந்து குடும்பம் சாலா வரைக்கும் பணி லேக்கப்போட்டே மாட்டல் எக்குவா உண்டாய்.
4: பெண்களை வேலையில்லாவிட்டால் பேச்சு அதிகமாகிறது.
3: ஏ பணி சேர்த்தப்படுக்கு நீ மனம் தெய்வ சேவகாமலும் பாவித்தாலி
4: எது செய்தாலும் தெய்வ சேவையாக நாம் பாவிக்க வேண்டும்.
3: ஒரு சத்சங்கம் ஜருகுதுண்டாது.
4: ஒரு சத்சங்கம் நடந்து கொண்டு
3: சத்சங்கானிக்கு போவதற்கு மனக்கு அவகாசம் உண்டின்றது.
4: அந்த சத்சங்கத்துக்கு போவதற்கு நமக்கு நேரம்
3: இல்லை. இன்னி பண்ணும் மனம் சேர்த்துக்கிட்டுனா
4: வீட்டு வேலையை செய்து கொண்டிருக்கலாம்.
3: ஐயோ பாடு, நீ பண்ணு முனிக்கு போச்சுனே, சத்தங்கம்லோ சேதக்கு போச்சுனே அது மனசுல பாதப்பட அக்கர்லேது.
4: இந்த சத்தங்கத்துக்கு போகாமல் வீட்டு வேலையை செய்து கொண்டிருக்க என்று நீ வருந்த வேண்டியது.
3: நீ பிள்ளைகளு நீ பத்தினி சரியான ரீதியிலோ நீ சுத்துக்கிட்டே அதே நிஜமே சேவா.
4: உங்கள் கடமையை உங்கள் வீட்டில் நீங்கள் சரிவர செய்தால் அதுவே சேவை செய்ததாகும்.
3: உள்ளு கழிச்சு ரத்த கட்டம் அன்னாரு. மன இன்டி லோபல சரியான சாதிச்சே கதா, பயிட மனம் ஏன் சாதிச்சவச்சு.
4: நம் வீட்டில் நம் கடமையை சரியாக செய்தால் தான் வெளியில் நாம் சேவை செய்ய முடியும்.
3: இன்னும் ஊடுஸ்துனாவனுக்கோ
4: வீட்டை பெருக்கிக் கொண்டிருக்கிறோம்.
3: இன்னும் ஊடுஸ்துனாவை பாவம் நீ மறுத்துப்போய் நான் ஹிருதயாన్ని பரிசுத்தம் செய்யணும் அனுக்கோ.
4: நாம் வீட்டை பரிசுத்தம் செய்வது என்பதை மறந்துவிட்டு நம் இதயத்தை பரிசுத்தம் செய்கிறோம் என்ற உணர்வு.
3: சப்பாத்தினோ பூரினோ செய்யணும்னாவனுக்கோ
4: ஏதோ பூரி மாவு அரை அடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று வைத்துக்
3: கொள்ளுங்கள். விசாலம்
4: ஹிருதயத்தை விசாலமாக செய்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு வர வேண்டும்.
3: கூரகாய் தருகி சாம்பார் சேர்த்துனாவனுக்கோ.
4: காய்கறி வைத்து சாம்பார் வைக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
3: நீ கூரகாயில் அந்த நான் காமக்ரோத லோகமோ மதமச்சு துர்குணால் அந்த கொடுமோ ஞானம் அனைத்து கர்க்கம்தோ உஞ்சி பிரேம ஜனமோ தின்னு உடுக்கிஸ்துனான் அனுக்கோ.
4: இந்த கரிகாயங்கள் எல்லாம் காமக்ரோத லோபமாக மத மாச்சரியம் என்ற
3: பணி எண்டு பகவத்பாவாதி எந்த வரைக்கும் அங்கிதம் செய்ய செப்பண்டி.
4: தெய்வ பாவத்தை வளர்க்க வேண்டும்.
3: சர்வ கர்ம பகவத் பிரீத்தியார்த்தம் பரந்தல் மாத்திரம் செய்ய கண்டி.
4: எல்லாம் தெய்வ பிரீதி என்று செய்ய வேண்டும்.
3: பரந்தையும் மனம் நிந்திக்கக்கூடாது.
4: எவரையும் நிந்திக்க கூடாது.
3: காரணமே மனக அந்த எந்த பகவந்தே உண்டாடும்.
4: ஏனென்றால் எல்லோரிலும் தெய்வம் இருக்கிறார்.
3: மன திருஷ்டி எந்த கூடும் பாக்கியமேன் பிரசரிச்சிட்ட மன மனசு மாலின்யம் அயிப்போட்டுண்டாது.
4: நாம் நமது பார்வையை நல்ல வழியில் செலுத்தாதனால் மனசு கூட கலங்க
3: மாலின்யமேன் ஜலம் லோப்பல பகவந்தன் சுந்தர வதனாரவிந்தமு அந்தோ சுஸ்பஷ்டங்க கனிப்பிச்சது.
4: மனம் என்ற நீரில் பகவானின் திருவுருவம் நன்றாக படிவதில்லை.
3: அது பரிசுத்தம் காவிச்சுக்கப்படே பகவந்தன் யொக்க பிரதிபிம்பம் வந்தோ தப்ப கனிப்பிச்சுது.
4: அந்த நீர்நிலை தெளிவாக இருந்தால்தான் அதில் பிரதிபலிப்பு நன்றாக தெளிவாக இருக்கும்.
3: கனுக்கனே சித்தசித்தையே கர்மஹா, மனம் சேசே சர்வ கர்மனப்படனு மன சித்தசித்தி காவிச்சுண்டாய்.
4: சித்தே கர்மனகா என்றபடி நமது மனசு சுத்தியாக இருந்தால்தான் நான் செய்யும்
3: நீ கர்மனோ மனம் பிரவேசிச்சுக்கொண்டாகின போதே மன சித்தம் மாலின்யம் அயிப்போத்துந்தி.
4: இப்படிப்பட்ட நல்ல காரியங்களில் ஈடுபடும் பொழுது மனசு நன்றாக
3: நான்
4: செய்யும் கர்மங்கள் யாவும் சித்தசுத்தியுடன் செய்ய வேண்டும்.
3: பிரதிபலாண்டி மனம் ஆபேட்சிச்சுக்கொண்டா உண்டாலே.
4: எதற்கும் பிரதிபலம் எதிர்பார்க்கக்கூடாது.
3: இலாண்டி தீன்லோ மனமும் భగవత్ భావాన్ని ఇమిచ్చుకున్నప్పుడు మన జీవితం సార్థకం అవుతుంది.
4: ఇప్పుడు భగవత్ భావతైన వలసుకుండా నమది వాళ్ళకి సుకృతమాహం.
3: కనుక మనం మనస్సును పరిశుద్ధం కావాలంటే మూడు కార్యాలు మనం చేయాలి.
4: మనసు పరిశుద్ధమాగ ఇరుక వేండుమెన్రాల్ మూడు కార్యాలు చేయాలి.
3: దానిని త్రికరణ శుద్ధి అన్నారు.
4: అదేదా త్రికరణ శుద్ధి?
3: అసత్యాలతో దూషితం కానటువంటి వాక్కు
4: దూషిప్పదు, అసత్యం చొల్లదు, ఇది సొలినాల్ చెయ్యదు.
3: హింసాదులతో దూషితం కానటువంటి కర్మ
4: హింస చేయవదు కార్యచనాలు.
3: రాగద్వేషాలతో దూషితం కానటువంటి మనస్సు
4: విరుపు విరిపినాలు దూషిప్పదు మనసు.
3: ఇదే మూడింటి యొక్క పరిశుద్ధి.
4: ఇదిదాన్ మూడ్రయం పరిశుద్ధం చేయవండి.
3: దీనినే త్రికరణ శుద్ధి అన్నారు.
4: ఇదేదాన్ త్రికరణ శుద్ధి అని?
3: త్రికరణ శుద్ధిని గావించుకున్నటువంటిది యమం.
4: ఇదిదాన్ ఇది భావించకుండా అదిదాన్ యమం.
3: పట్టు లేకుండా నిరంతరము ఏదో ఒకటి లోక సమాచారం లోపల మనం మునిగి మన మనస్సును మాలిన్యం చేసుకోవటం ఇది మనుషునికి సరి అయినటువంటి కర్తవ్యం.
4: జనమం ఇంత ఉలగ మునిగి మనదే మాసుపడించుకోవద్దు సరియల్ల.
3: ఈనాటి మానవత్వాన్ని మనము చక్కగా పవిత్రం గావించేటువంటి నిమిత్తమై మన జీవితాన్ని అంకితం కావించాలి.
4: ఇంత మనిషితో వలర్క వాళ్ళకి నల్ల మురియలు కలిగేనా ముయల వేండం.
3: దేహం శాశ్వతం కాదు.
4: ఇంత శరీరం శాశ్వతమిల్లై
3: ఉన్నంత లోపల మనం తగినటువంటి యొక్క సత్కర్మలు ఆచరించాలి.
4: అయినా నాం ఇరుక్కుం చిల
3: శరీర నిర్మాణం ఉందే కాకుండా మేధాశక్తి ఎందుకు కూడాను మానవుడు అన్ని ప్రాణుల కంటే ఉత్తముడుగా ఉంటున్నాడు.
4: ఎల్లా ప్రాణిగళ్ళను ఉత్తమమాగ ఇరుకిరాన్ మేధాశక్తి ఇరుకిరదు అరివు.
3: కానీ దీనికి ఆయు ప్రమాణం చాలా తక్కువ. ఆయు ప్రమాణం
4: ఆయు కురైవే మనిషికి.
3: కనుక ఇది ఆయు ఉండినట్టుగానే మన తెలివితేటలను మన శరీరం యొక్క శక్తిని సద్వినియోగం చేసుకోవాలి.
4: ఇంత ఇరుకు కురైంద ఆయుకుల్ నాం నల్ల వయ్యలు చెల్ల వేండం ఎన్ను ఇంత దేహత్తి నల్ల ముడియల్ పయన్పడత వేండం.
3: ఆ నిమిత్తమే మానవత్వం మనకు ప్రాప్తించిందని భావించాలి.
4: అదకాగా నమకు మనిష పెరివికు అడిగపట్టుళ్ళదు.
3: కేవలం తినటం, త్రాగటం, ఉండటం, జీవించటం ఇంత మాత్రమే కాదు మన జీవితం.
4: ఉంటూ ఉరంగి ఉండి ఉరంగి కాలం కలిపేదాకా ఇంత మనిషి శరీరం కొడుకపడవిల్లే.
3: దీన్ని సేవ ఎందు సార్థకం చేసుకోవాలి.
4: ఇది నాం సేవ తొండినాల్ నల్ల నల్ల వయ్యల్
3: సర్వజీవ నమస్కారం కేశవం ప్రతి గచ్చతే. అందరికీ మనం నమస్కారం చేయాలి.
4: ఎల్లోరియం నమస్కారం చేయాలి. అది మా దైవత్తుకి చేరుగిరదు.
3: దేహాలు అపవిత్రమైందిగా ఉండవచ్చు.
4: దేహం అపవిత్రమా దాదాపు తూయిమీలతా
3: లోపల ఉన్నటువంటి ఆత్మ ఒక్కటే.
4: అనాలు ఉళ్ళే ఇప్పుడు ఆత్మ ఒండ్రుదాం.
3: ఆ భావంతో మనం అందరినీ కూడా గౌరవించాలి.
4: అంత భావత్తుడని ఎల్లోరియం గౌరవిక వేండం.
3: సేవలు చేసేటువంటి వారికి వినయము అత్యవసరము.
4: సేవయ్యలు ముఖ్యమైనది వినయం.
3: మంచి మాటలు చేత వారిని సంతృప్తిపరచాలి.
4: నల్ల వార్తలు చొల్లి అవర్లకు చేరుదలు చొల్ల వేండం.
3: అప్పుడే మానసికమైనటువంటి విశాలత అభివృద్ధి అవుతుంది.
4: అప్పుడుదా మనసు విశాలమాహం.
3: విశాలం విశాలం విశాలం గావించుకోవాలి.
4: మనసు
3: ఎంతకాలమైనా కూడా సంకుచితం సంకుచితం సంకుచితం ఈ విధంగా మనం చేస్తుంటే ఏనాటికి మనం పూర్ణత్వం అయ్యేది.
4: స్వీనలతే విడిచి మనదే అన్బై విస్తరించుకుంటూ పోవేండం.
3: కనుకనే పూర్ణమద పూర్ణమిదం పూర్ణాత్పూర్ణమదచ్చతి పూర్ణత్వం కావాలి.
4: అదువం పూర్ణం ఇదువం పూర్ణం అది మాదిరి ఎల్లామే పూర్ణం.
3: సంవత్సరాలు జరిగిపోతున్నాయి కానీ మనలో మాత్రం పూర్ణత్వం అనేది జరిగిపోతుంది.
4: నమ్మి పూర్ణత్వం కొరేందుకుంటూ వరగదు. ఇప్పుడు
3: విశాలత పెంచుకోవాలి.
4: ఆగయాల్ విశాలమైన మనపాన్మై వలర్క
3: తాను తన కుటుంబము అనేటువంటి స్థానం నుంచి సమాజము అనేటువంటి ఇంకా ప్రవేశించాలి.
4: నాన్ ఎన్నుడి కుటుంబం ఎన్నుడియవర్గల్ ఎన్నది విడిచి సముదాయత్తిరికి తొండు
3: చేయాలి. ఈనాటి మానవులకు అన్నమయము, ప్రాణమయము, మనోమయము, విజ్ఞానమయము, ఆనందమయమని ఐదు కోశములు ఉంటున్నాయి.
4: ఇప్పుడు మా మనుషులకి అన్నమయ కోసం, ప్రాణమయ కోసం, మనోమయ కోసం, విజ్ఞానమయ కోసం ఎందు
3: ఆనందమయ కోసం
4: ఆనందమయ కోసం ఎందు ఐదు
3: కోసం. ఈనాటి మానవుడు అన్నమయ కోసం దేహము
4: అన్నమయ కోసం ఎన్నది
3: ప్రాణమయ కోసం వరకే పోతున్నారు ప్రయాణం.
4: అదిలేదు ప్రాణమయ కోసత్తి నోచి పయనం చేసుకుంటున్నారు.
3: ఏదో కొంతమంది మాత్రం మనోమయం వరకు వెళ్తున్నారు.
4: మనోమయం వరయలు కూడా చెల్గిరార్గా.
3: విజ్ఞానమయంలో ఎవరు ప్రవేశించటం లేదు.
4: విజ్ఞానమయత్తుకి ఎవరు చెల్లదిల్లై.
3: ఇంకా ఆనందం మనకి ఏదైతే ప్రాప్తి
4: అది దాంటిదాన్ ఆనందమయత్తుకి చెల్ల వేండం.
3: విజ్ఞానం అనగా ఏమిటి? నిత్యానిత్య పరిశీలన. ఆ పరిశీలనలో మనం ప్రవేశించాలి.
4: విజ్ఞానమయత్తి పరిశీలన చేయవేండం. ఏది నిత్యమైన
3: దేహము పంచభౌతికము. దేహము పంచభౌతికము.
4: దేహం పంచభూతంగళాలనది.
3: ఇలాంటి దేహంలో ఉండేటువంటి దేహిని మనం కనిపెట్టాలి.
4: இந்த தேகத்தில் உள்ள தேகி யார், உள்ளே இருப்பது யார் என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும்.
3: பிரேமஸ்வரூபுலாரா, மனிதப்பு கொம்ப ஈ தேகமோ.
4: பிரேமே நம் திருவுரங்களே, நமது தேகம் மிகவும்
3: மலினப்பு கொம்ப,
4: மிகவும் அழுக்கானது.
3: ரோகமுன மிருகடு சேவக கம்பா,
4: அது மிகவும் நோய்கள் நிறைந்தது.
3: ஜாத தன் செல்லவும் பொண்ணு தும்பா,
4: அது குப்பை கூடை போன்று உள்ளே நிறைய
3: அழுக்கிறேன். கம்பா
4: பவசாகரம் என்ற ஒரு கூடை.
3: அம்முல பதிலமும் மன மெப்பு தனம்பா, அது போல் தெரியும்.
4: எலும்பு சதை முதலிய மாம்சம் எல்லாம் கொண்டது ஒரு உருவம்.
3: ஹரிபாதம் ஒரு ஆசிரியவே.
4: ஆகவே ஹரிபாதத்தை ஆசிரிக்க வேண்டும், பகவானுடைய பாதத்தை ஆசிரிக்க வேண்டும்.
3: கனுக்க மாணவத்தும் லோபல அட்டு தீயத்து முன்னட்டம் சேத்தனே மனம் பவித்திரமான காலாண்டி சத்விநியோகம் செய்யாது.
4: இந்த மனிதத்தன்மையில் இந்த மாதிரியான தெய்வத்துவம் இருப்பதனால் அதை நாம் நல்ல முறையில் வளர்க்க வேண்டும்.
3: சேவை சேவை சேவை கால அவசரமே.
4: சேவை என்பது மிகவும் அவசியமானது.
3: ஈநாட்டு சேவனு சேவக்குள்ளே ஒரு பேருத்தோ மனம் பிரவர்த்தித்துனாம் காணி சரிகள் சேவை சேட்டம் லேது.
4: இன்று சேவை என்று நாம் செல்கிறோமே அன்றி அதை சரியான வழியில் செய்வதில்லை.
3: ஈநாடு அதிகாரானிக்கு முன் வந்துள்ளாரோ ஆச்சரணக்கு வெனுக்கு போத்துள்ளார்.
4: அதிகாரத்திற்கு முன் வருகிறார்கள், ஆனால் அடிபணிவதற்கு
3: முன்னாரு பல்லுக்கு தூரம் ஆகிப்போத்துள்ளாரு.
4: வேலை என்றால் தூரம் சென்று விடுகிறார்கள்.
3: திண்டிக்கு தயாரு பணிக்கு பராறு.
4: உண்ணுவதற்கு முன் வருகிறார்கள், ஆனால் வேலை செய்வதற்கு பின் வாங்குகிறார்.
3: பணிக்கு தயாருகா உண்டாலு, திண்டிக்கு பராறுகா உண்டாலு.
4: வேலையும் செய்ய வேண்டும், பிண்டி உணவை பற்றி
3: கருதும். மனக்கு அக்கறலேது, பணி காவாது.
4: நமக்கு வேலையிலேயே கண் இருக்க வேண்டும், நோட்டம் இருக்க வேண்டும்.
3: கருக்கு ஈநாடு மனமும் பணியிலோ பிரவேசிச்சபோது பதவி அனந்தஸ்தானே வரும்.
4: நாம் அப்படி வேலை செய்தால் பதவி நம்மை தேடிக்கொண்டு வரும்.
3: ரெண்டு மனம் சக்கரா திருஷ்டிலோ பெற்றுக்கோவாலி.
4: நாம் இரண்டு முக்கியமாக கவனிக்க,
3: ரைட் ரைட் ரைட் அணி வரை பயிற்சி செய்துள்ளார்.
4: ரைட் ரைட், இது உரிமை உரிமை என்று நாம் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம்,
3: போராடுகிறோம். ரெஸ்பான்சிபிலிட்டி எக்கடர்,
4: ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு என்று வரும்பொழுது நாம் பின்வாங்குகிறோம்.
3: ரைட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டு குடலும் ரெண்டு ஏற்றம்.
4: இந்த பொறுமை உரிமை பொறுப்பு இவை இரண்டும் ஒன்று.
3: ரைட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டும் ரெண்டு சக்கரம்.
4: இவை இரண்டும் இரண்டு சக்கரம் போன்றது.
3: ரெண்டும் ரெண்டும் ரெக்கலும்
4: உரிமை பொறுப்பு இரண்டும் இரண்டு ரெக்கைகள்.
3: இந்தோ ஏது நேக்க போயிருந்தாலும் எகரலேமோ நடத்தலேமோ.
4: இது ஒன்று இல்லாவிட்டால் நாம் முன்னேற முடியாது.
3: கனுக்க மனமோ ரெஸ்பான்சிபிலிட்டி மனம் சக்கா தீஸ்குட்டே பாத்தியத்தை சக்கானேமோ பிரவர்த்திக்கே ரைட் தனிப்பானே மனக்கு லபிஸ்தது.
4: நாம் பொறுப்பை சரியாக நிறைவேற்றினால் அந்த உரிமை நமக்கு தானாக வந்து சேரும்.
3: கனுக்க மனமோ கர்த்தவியான நிர்வகிச்சாலே.
4: நாம் செய்ய வேண்டியதை நன்றாக செய்ய வேண்டும்.
3: கர்த்தவியம் யோகம் உச்சத்தே, அதே மன யொக்க நிஜமான யோகம்.
4: நான் செய்ய செய்ய வேண்டியது நல்ல
3: கசடரை நீ மனசு நீக்கு திருப்தி காவாலி.
4: நமது மனது முதலில் திருப்தி அடைய வேண்டும்.
3: நீ மனசை நீக்கு சாட்சியாக நிறுத்தாலி.
4: நமது மனதை நமக்கு சாட்சியாக இருக்க வேண்டும்.
3: தமிழ்ல கூட செப்பிட்டார், மனசுக்கு மனம் சாட்சி, ஏகக்கும் குணம் சாட்சி, ரவமுக்கும் சுவாமி சாட்சி, முகாலுக்கு மூர்க்கம் சாட்சி.
4: மனதுக்கு மன சாட்சி, முட்டாளுக்கு எல்லாம்
3: கருக்கு மன மனசே மனக்கு சாட்சியா உண்டாலி.
4: மனசு நமக்கு மனசாட்சி முக்கியமாக வேண்டும். மனதுக்கு மனமே சாட்சி.
3: மன மனசு சக்கா சேசாமோ அது சந்திருப்தி கல, அது செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன்.
4: அந்த சந்திருப்தி என்பதுதான் செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன்.
3: செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் ராவாலே செல்ஃப் கான்பிடன்ஸ் உண்டாலி. மொத்தம்
4: இந்த சுய திருப்தி ஏற்பட வேண்டும் என்றால் சுய நம்பிக்கை தேவை.
3: செல்ஃப் கான்பிடன்ஸ் வல்லே செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் வந்துடும்.
4: இந்த சுய நம்பிக்கை வந்தால்
3: தான் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் செய்வோம்.
4: அப்பொழுதுதான் சாக்ரிஃபைஸ் தியாகம் செய்வார்கள்.
3: செல்ஃப் சாக்ரிஃபைஸ் வந்து செல்ஃப் ரியலைசேஷன் வந்து
4: அந்த தியாகம் செய்தால் சுயநல தியாகம் செய்தால் தான்
3: கான்பிடன்ஸ் லேது, சாக்ரிஃபைஸ் லேது, ரியலைசேஷன் எட்ட சிக்குது மனக்கு.
4: நமக்கு தன்னம்பிக்கையும் இல்லை, நமது திருப்தியும் இல்லை. அதனால் நாம்
3: கழிப்பதாக முடியவில்லை. காசு கற்று காக்கூடுது,
4: பணம் செலவழிய கூடாது,
3: நடுமொழிச்சு பணி செய்யக்கூடுது,
4: வேலையும் செய்யக்கூடாது,
3: காலு தாட்டி கடுப்பு தாட்டக்கூடாது,
4: நடக்கவும் கூடாது,
3: கைவல்யம் ஊட்டி ஒல்லப்படாத.
4: அப்படியே வானத்திலிருந்து நமக்கு வந்து விழ வேண்டும் பலன் என்று எதிர்பார்க்கிறோம்.
3: இது கேவலம் லேசினஸ்,
4: சோம்பேறித்தனம், சோம்பேறிகளுடைய வாதம்.
3: சோமரத்வாணி மனம் தூரம் செய்து சோகம் தத்துவம் மனம் பிரார்த்தித்தது.
4: நமக்கு தானாகவே பிரார்த்திக்கும் நாம் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டால் நமக்கு பலன் தானாகவே வரும்.
3: கனுக்கனே மனம் சோமரத்வாணி தூரம் செய்யாது.
4: சோம்பேறித்தனத்தை ஒழிக்க வேண்டும்.
3: தேகம் உண்டினந்த வரைக்கும் சிரமிச்சு பணி செய்யாது.
4: தேகத்தை சுறுசுறுப்புடன்
3: கர்மண்யேவா அதிகாரஸ்யா, கர்ம என்றே அவனுக்கு அதிகாரம் உண்டாது.
4: கர்மண்யவேதி அரசு என்றபடி நாம் பணி செய்வதற்குத்தான் நமக்கு அதிகாரம்.
3: அதிகாரம் தகுந்த கர்மனே, கர்மனே
4: நமது உரிமை கர்மம் செய்தலே.
3: கனுக்க நீ சாத்தக நிமித்தமே நீ சேவை செய்யாலே பாவித்தாலே.
4: ஆகவே சேவை செய்வது மிகவும் முக்கியம்.
3: இலாண்டி பவித்திரமான பிரேமத்தை, பவித்திரமான கர்மலத்தை ஜீவிதாన్ని சாத்தகంగా ఉంచుకుంటారని నేను ఆశిస్తూ ఆశీర్వదిస్తూ కృతజ్ఞతగా విరమిస్తున్నాను.
4: இந்த மாதிரி தூய்மையான சேவையினால் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றிக் கொண்டு நீங்களும் முன்னேறுவீர்கள் என்று வாழ்த்தி ஆசி கூறுகிறார் பகவான்.
3: நீ ఎన్ని సేవలు చేస్తున్నా నామస్మరణ చేత కాలాన్ని சாத்தகம் చేసుకోండి.
4: இவ்வளவு சேவை செய்வதுடன் நாமஸ்மரணையும் நீங்கள் கூட செய்து கொண்டே இருக்க வேண்டும்.
3: பஜன చేసుకుంటూ భగవత్ నామాన్ని స్మరించుకుంటూ పనులు చేస్తూ రావచ్చు. శ్రమనే కనిపించదు మనకు.
4: பஜனை செய்து கொண்டு நாமஸ்மரணை செய்து கொண்டு இந்த சேவையை நீங்கள் தொடர வேண்டும்.

0: திட்டங்களை விரும்பிஸ்தான்.
1: இந்த மாதிரி தூய்மையான சேவையினால் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றிக் கொண்டு நீங்களும் முன்னேறுவீர்கள் என்று வாழ்த்தி ஆசை கூறுகிறார் பகவான்.
0: நீ என்ன சேவனை செய்ய நாமஸ்மரணம் செய்தா

வருகிறது. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் சந்திப்போம். அதுவரையில் பகவானுடைய பொன்மலர் பாதங்களை மனத்தில் இருத்தி தியானத்தில் ஆழ்ந்திருப்போம். ஜெய் சாய்ராம்.

சுந்தரம் மதன மோகன ஷாம சுந்தரம் ஷாம் சுந்தரம் மதன மோகன மோரம குட்டதாரி மோரம குட்டதாரி மாதவ ஹரி மாதவ ஹரி மாதவ கிரிதாரி மாதவ ஓ மாதவ ஹரி